சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: பகைய அன்பால வெல்லுங்க, சோம்பல செயல் ஊக்கத்தால வெல்லுங்க. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாக மாத்துறதுக்காக சத்யானா உங்களுக்காக பல தகவல்களை தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்குங்க, ஒன்று பகை, இன்னொன்று அன்பு. அதே மாதிரி சோம்பல், இன்னொன்று சுறுசுறுப்பு. இது ரெண்டுமே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். யாராவது நம்மளை கோபமாக இருக்கலாம், இல்லை நம்மளை வந்துட்டு பிடிக்காமல் இருக்கலாம், நம்மளை பற்றி தவறாக நினைக்கலாம், சில நேரம் நம்மளை காயப்படுத்திருக்கலாம். அப்போ கூட நம்ம மனசு என்ன தோணும், அவங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை ஏன் நானும் திருப்பி பண்ணணும் அப்படிலாம் நினைக்க தோணும். ஆனால் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. பகைமைக்கு பதில் பகைமை கிடையாது, அன்பு தாங்க. ஏன்னா பகைமையவே வந்துட்டு அன்பால் தான் வெல்ல முடியும். ஒருத்தர் நம்ம மேலே கோபம் இருந்துச்சு அப்படின்னா நாமளும் கோபப்படணும்னா அந்த கோபம் இன்னும் பெருசாகும், அது இன்னும் கொஞ்சம் வெறுப்பாக மாறும், அது பகையாக மாறும். அப்படி இல்லாமல் அவங்கக்கிட்ட அன்பாக சொல்லி புரிய வச்சோன்னு வச்சுங்களேன், அந்த கோபம் அப்படிங்கிறது தானாக வந்து தணிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, திருப்பதி இருக்கு இல்லையா, திருவண்ணாமலைக்கு அப்புறம் திருப்பதினு தான் சொல்லுவோம். அந்த திருப்பதியில் இப்போ அக்டோபர் மாத தரிசனத்துக்காக முன்பதிவு வர 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயிலில் அக்டோபர் மாத சேவைகள், தரிசனம் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு தேதிகளை தேவஸ்தானம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுபடி அங்க பிரதட்சணை சேவைக்கான முன்பதிவு நாளைக்கு காலையில 10 மணிக்கும், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதிவு சாயங்காலம் 3 மணிக்கும் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அப்படின்னும் அக்டோபர் மாதம் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் முன்பதிவு வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதே நாள் சாயங்காலம் 3 மணிக்கு திருமலை திருப்பதியில் தங்கக்கூடிய விடுதிகளுக்கான முன்பதிவுமே ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுடைய 200 ரூபாய் ஆகஸ்ட் மாத சிறப்பு தரிசன முன்பதிவும் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி மாதிரி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அக்டோபர் மாதம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், இது வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த பெருமாள் கோவிலெலாம் ரொம்பவே அதிகமாக கூட்டமாக இருக்கும். அதனால் திருமலையிலுமே வந்துட்டு அக்டோபர் மாத தரிசனத்துக்காக முன்பதிவு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பீன்ஸ் 66 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 66 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 85 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
4: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
3: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
4: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
3: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
4: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்பக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.

0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைடில் நம்ம குப்பை போடாமல் க்ளீனாக வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்டு. நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்ம சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் இல்லை பல இடங்களிலுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. அது எங்கெங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம சேலத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா நெத்திமேடு துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு காரணத்தினால நெத்திமேடு, அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை, சத்திரம், அரிசிப்பாளையம், நான்கு ரோடு, குகை, லைன் மேடு, தாதக்காப்பட்டி, தாசநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தமசோலபுரம், பூலாவரி, சூரமங்கலம், மெய்யனூர், சின்னேரி வயல், பள்ளப்பட்டி, சாமிநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்குமே பல இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. நாளைக்கு கேஆர் தோப்பூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால மலையனூர், கலர்பட்டி, கேஆர் தோப்பூர், குயவனூர், மோகன் நகர், மாரமங்கலத்துப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, அழகு சமுத்திரம், கரியாம்பட்டி, திசவிளக்கு, கோணக்காப்பாடி, செம்மன் கூடல், கற்கல்வாடி, தோளூர், மாட்டையாம்பட்டி, காரைச்சாவடி, பாகல்பட்டி, கிருஷ்ணமுதூர், இரும்பாலை, ஓம்சக்தி நகர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தேவூர், அரசிராமணி, அரியாங்காடு, பெரமச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், ஓடச்சக்கரை, கைகோல் பாளையம், மயிலம்பட்டி, அம்மாபாளையம், மாமரத்துக்காடு, வற்றாம்பாளையம், சிட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, காணியாளம்பட்டி, புல்லாக்கவுண்டம்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மாமாஞ்சி, ஈச்சங்காடு, தொட்டித்துறை, கருமந்துறை, மன்னியார்பாளையம், மணியார் குண்டம், தேக்கம்பட்டு புதூர், பகுடுப்பட்டு, சூளாங்குறிச்சி, கரியக்கோவில், மன்னூர், குன்னூர், அடியனூர், பழப்பண்ணை, பாப்பநாயக்கன்பட்டி, தும்பல், இடையப்பட்டி, நெய்யமலை, பனைமடல், குமாரபாளையம், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கனாலுமே உங்களுடைய வேலையிலுமே காலையில் 9 மணிக்குள்ளாரையும் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணி தான் வரும். இப்போ அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துட்டே இருக்கிறது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அறங்காவலர் காவல் பதவி விண்ணப்பம் வந்துட்டு இப்போ வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 8193 கோவில்களுக்கு அறங்காவலர்கள் நியமனத்திற்காக இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி அறநிலையத்துறை அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அறங்காவலர் நியமனம் தொடர்பாக அறிவிப்பு, கோவில்களுடைய விவரங்கள், தகுதிகள் மற்றும் விண்ணப்ப படிவங்கள் ஆகியவற்றின் அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் பூர்த்தி செஞ்சோ அப்படி இல்லைன்னா பதிவிறக்கம் செஞ்சோ உரிய ஆவணங்களோடு சமர்ப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேர்லியோ அப்படி இல்லைன்னா விரைவு தபால் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவி கமிஷனர் அலுவலகங்களுக்கு ஆகஸ்ட் 20 சாயங்காலம் 5:45 கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர ஆகஸ்ட் 20 சாயங்காலம் 5:45 கிடைக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா www.hrce.tngov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக, நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,220 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,5760 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. முட்டையுடைய விலை இப்போ 6.80 காசுகள் அப்படி மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை கம்மியாக போகுதா இல்லை இதுக்கு மேலேயும் அதிகமாக தான் போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ கொஞ்ச நாட்களாகவே முட்டையோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குறைவும் இல்லை ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய தமிழகத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ 3 நாள்ல 3 லட்சம் குடும்பத்தினர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தமிழக இயக்குனர் அவர்கள் தேனியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முழுக்கவுமே டிஜிட்டல் முறையில எடுக்கப்பட இருக்குது அப்படின்னும், தமிழகத்துல ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே மக்கள் தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யாதவர்கள் கணக்கெடுப்பாளர்கள் வரும்போது பதிவு செய்யலாம் அப்படின்னும், தமிழகத்தில் 1.60 லட்சம் பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 3 லட்சம் குடும்பத்தினர் தங்களுடைய விவரங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு பட்டு பணிகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. 2ஆம் கட்டமாக 2027 பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடக்க இருக்குது அப்படின்னும், சாலையோரங்களில் வசிக்கக்கூடியவங்களை பதிவு செய்ய நாடு முழுக்கவுமே ஒரே நேரத்தில் கணக்கெடுப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் காப்பகத்தில் வசிக்கக்கூடியவங்களையும், நிறுவனங்களில் இருக்கக்கூடியவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாடில் பதிவு செய்யவும் இருக்காங்க அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இன்னும் சுய கணக்கெடுப்பு நடத்திக்கல அந்த வெப்சைட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களுமே போயிட்டு மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய கணக்கெடுப்பு பணிகளை இங்கிட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக நம்ம சேலத்தில் மேட்ரோ இணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.70 அடியாகவும் நீரிழப்பு 36.87 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் கம்மியாகி 40.2 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ கடந்த சில நாட்களாகவே நீர் திறப்பு கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் நீர் வரத்து கம்மியாகவும் இருந்து வருது. இதனால நீர்மட்டம் மற்றும் நீர் வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அதே நேரத்தில் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து அ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரயில் ஒன் செயலியில் கட்டண சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரயில் ஒன் செயலியில் இப்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய 3% கட்டண சலுகையை அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரயில்வே நிர்வாகம் நீட்டிச்சிருக்காங்க. இது பத்தி ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரயில் டிக்கெட் முன்பதிவு உட்பட பல்வேறு சேவைகளை ஆன்லைன்ல பெறக்கூடிய வகையில் ரயில் ஒன் செயலி கடந்த ஆண்டு ஜூலையில் தொடங்கப்பட்டிருக்கு. இது வரைக்குமே 2.57 கோடிக்கும் அதிகமானவர்கள் பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க. தினமும் 7.64 லட்சம் டிக்கெட்டுகள் இந்த செயலி மூலமா எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. ரயில் முன்பதிவு டிக்கெட், சாதாரண டிக்கெட், நடைமேடை டிக்கெட், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ரயில் எங்கே வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா ஒருங்கிணைந்த சேவைகள் இந்த செயலி மூலமாக வந்துட்டு பெற முடியும் அப்படின்னும், இந்த செயலியில் டிக்கெட் எடுக்கும்போது 3% கட்டண சலுகை அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பயணியரை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த சலுகை வர மார்ச் மாதம் 2027 வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதே மாதிரி 3% கேஷ்பேக் சலுகை வந்துட்டு 2028 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே நீட்டிச்சு வழங்கிருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, வின்சென்ட் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்கன்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. முக்கியமாக கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார், திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய

0: இது ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன், வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தார கொண்டாந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ தூத்துக்குடி துறைமுகத்தில் நீங்கள் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது தூத்துக்குடி துறைமுகத்தில் பைலட்டுக்கான அந்த வேகன்சி வந்துட்டு இப்போது காலியாக இருக்குது அப்படி மாதிரி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடல்சார் துறைமுகத்தில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 30 வயசு 50 வயசுக்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் தபால் மூலமாக தான் வந்து விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தபால் மூலமாக விண்ணப்பிக்கிறது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, த செக்ரட்டரி விஓ சிதம்பரநாதர் போர்ட் அத்தாரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஹார்பர் எஸ்டேட் டூட்டிகான் 6628004 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். என்னைக்குள்ளார அப்படின்னா 24/7/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா voc port.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் வந்து வேணும், அந்த ஜாப்புக்காக அவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா இருக்குது, அது வந்து அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களுமே வந்துட்டு போய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். அதே மாதிரி 50 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். அது இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படும் அப்படின்னா voc port.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா தமன்னா. அவங்க வந்துட்டு பட்டக்கோயில் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தமன்னாக்கா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண அனுப்பி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தலக்ஷன் செந்தில்குமாரோட விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சிபிஎஸ்இ பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் வர 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதுக்கான அனுமதி சீட்டுகள், அதாவது ஹால் டிக்கெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்ஸ் வந்துட்டு https://www.cbse.gov.in/ அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. தனித் தேர்வர்கள் இவற்றை பதிவிறக்கம் செய்து தேர்வு மைய அதிகாரிக்கிட்ட பள்ளி மாணவர்கள் பள்ளி முதல்வரிடம் கையெழுத்து பெற்று தேர்வறைக்கு செல்லணும் அப்படி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது சிபிஎஸ்இ படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து பிளஸ் டூ துணைத் தேர்வுகள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இதுக்கான ஹால் டிக்கெட்டு https://www.cbse.gov.in/ அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்குது. நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா,

நம்ம வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம் இல்லையா, இப்படி வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நினைவாற்றல், கவனம் மற்றும் சிந்தனை திறன்கள் அதிகரிப்பதா ஆக்டா சைக்காலஜிக்கா அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. வேகமான மற்றும் அதிரடியான வீடியோ கேம்ஸ் விளையாடும் மூலமாக மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதோட அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய திறனும் மேம்படுறதா வந்துட்டு அந்த ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோன் எஃப்எம் 107.8 திங்கட்கிழமை எழுந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 7 மணி சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறமா வைரலான விஷயங்கள், இது மாதிரியான நிறைய விஷயங்களை ஒன்று செய்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா இல்லை அறியாமையா, டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா அறியாமையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில்தில்லி போடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ எல்லினோ விளைவு நடந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும். இந்த உலகம் முழுக்கவுமே அதோடைய பாதிப்புகள் போயிட்டுருக்குது. இந்த எல்லினோ காலத்தில் சேலம் மாவட்ட வேளாண்மையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அது பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லினோ தாக்கத்தின் காரணம் அதிக வெப்பநிலை, மழைப்பொழிவு, காலதாமதம் அல்லது இடைவெளி, சில பகுதிகளில் மழை பற்றாக்குறை, நீர்வள அழுத்தம் மாதிரியான சூழ்நிலைகள் வந்துட்டு உருவாகக்கூடும் அப்படின்னும், இதனால சேலம் மாவட்டத்தில் பெரும்பாலான பயிர்கள் பருவமழை மற்றும் நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ளதால் மழை குறைவு அல்லது நீண்ட வறண்ட இடைவெளி ஏற்பட்டால் நெல், மக்காச்சோளம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், மஞ்சள், மரவள்ளி கிழங்கு மற்றும் தோட்டக்கலை பயிர்களுடைய வளர்ச்சி மற்றும் மகசூல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணின் ஈரப்பதம் குறைதல், பாசன தேவைகள் அதிகரித்தல் மற்றும் பூச்சி நோய் தாக்கங்கள் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படிங்கக்கூடிய சாத்தியங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சேலம் மாவட்ட விவசாயிகள் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய வானிலை மையம் மற்றும் வேளாண்மை துறையுடைய வானிலை முன்னறிவிப்புகளை கவனித்து அதுக்கேற்ப சாகுபடி திட்டமிட வேண்டும் அப்படின்னு, போதுமான மழை பெய்ததுக்கு அப்புறமா விதைப்பு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வறட்சியை தாங்கக்கூடிய மற்றும் குறுகிய காலத்தில் மகசூல் தரக்கூடிய பயிர் மற்றும் ரகங்களை தேர்வு செய்யணும் அப்படின்னும், சொட்டு மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகள் பயன்படுத்தி நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், மழைநீர் சேகரிப்பு, பண்ணை குட்டைகள் அமைத்தல், வரப்பு அமைத்தல், மூடாக்கு, அது மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பயன்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, குருநாதர் அவர் வந்துட்டு அம்மாப்பேட்டை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே குருநாதர்னா, உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னாணி நானிய சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா அறியாமையா. டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா அறியாமையா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701008 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787701008 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரவேற்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மணக்குடவர். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், மாரிமுத்து, காவியா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701008 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுவது நான் உங்களுக்கு கோபால சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். மக்களே, சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறதுக்காக வந்துட்டேன் திவாகர். இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு தரமான விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பரான நாளா, அசத்தலான நாளா, தரமான நாளா, அற்புதமான நாளாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு எல்லோருக்கும் ஒன் செகண்ட் ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கான விளையாட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னா, முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதாவது என்னது வாக்கர், ஒன்றுமே புரியலையே, முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு மாதங்கள் சொல்லுவேன், இல்லை ஒரு நாட்கள் நாள் சொல்லுவேன். அதில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க மூணு நம்பரோ இல்லை மூணு மாதங்களோ மூணு நாட்களோ நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டாக நம்ம வந்து விளையாட போகிறோம், முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற பேரில். நான் எந்த நம்பர் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு நம்பர் சொல்லணும். நான் எந்த நாள் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு நாள் சொல்லணும். அதுவே நான் வந்து எந்த மாதம் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு மூணு மாதத்தோட பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்க, நான் கால் பண்ணுங்கள் 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்றைக்கி இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாட போகிறோம், முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற பேரில். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி முதல் நேராக வந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் நேற்று ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டேன்ண்ணா. பாஸ்கரண்ணா, நீங்கள் பேசுறது சரியாக கேட்கலைங்கண்ணா. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருவரும் தனித்தனியா இருக்குல்லண்ணா. சூப்பரண்ணா, கண்டிப்பா கூப்பிடுறாங்கண்ணா. அண்ணா விளையாண்டுலாமா? இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா?
1: சூப்பரண்ணா, உங்களுக்கான முதல் விஷயம் என்னன்னா 51. அண்ணா இல்ல, 51னா 51க்கு முன்னாடி இருக்க மூணு நம்பர் ரிவர்ஸ்ல சொல்லணும். சூப்பர் அண்ணா. திங்கக்கிழமை ஞாயிறு சனி வெள்ளி. சூப்பர். அடுத்து ஆகஸ்ட்
2: ஜூலை.
1: சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, அருமையாளா நீங்க இன்னைக்கு முதல் நேரம் வந்து கலகி இருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா காலனில இருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு. என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி முதல் நேராக வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. மகளே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே சர்ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான அருமையான நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது எப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பரோ இல்லை ஒரு நாளோ இல்லை ஒரு மாதம் பெயரோ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற மூணு விஷயங்கள், மூணு என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு நான் 10 அப்படின்னு சொல்கிறேன்னா 9, 8, 7 அந்த மாதிரி சொல்லணும். அதுவே நான் இது ஒரு நாள் சொல்கிறேன் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அப்படியே அதை ரிவர்ஸில் சொல்லணும். என்னன்னா ஞாயிறு சனி வெள்ளி அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் சொல்லணும். இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு மாதம் பெயர் சொல்கிறேன் அப்படின்னா மாதம் பெயரை நீங்கள் ரிவர்ஸில் சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாட நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக கூலான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கூலாக கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு விளையாடுவோம்.
3: டேய் போடா டேய் நேரா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: முன்னாடி சொல்லுங்க
1: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போறோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொன்னாலோ இல்லை எது சொன்னாலோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத ரிவர்ஸ்ல 3 டைம் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க
3: அருமையா இருக்கங்க. அங்குள்ள அனைவரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
2: கண்டிப்பா அக்கா, கண்டிப்பா.
3: நம்ம அன்பு நேயர்களுக்கும் காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் வணக்கம் கலை செல்வியாக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: வந்துட்டேன்
1: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா கலை செல்வியாக்கா? ஆமாம், உங்ககிட்ட நான் என்ன சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரிவர்ஸில் 3 டைம் சொல்லணும். நம்பர் சொன்னாலும் சரி, நாள் சொன்னாலும் சரி, மாதம். ஆமாம், முன்னாடி. ஓகேங்களா, விளையாடுவோமா?
3: ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, 44 அடுத்து
2: திங்கட்கிழமை
3: திங்கள் ஞாயிறு சனி வெள்ளி
1: அடுத்து ஜனவரி
3: டிசம்பர் நவம்பர் அக்டோபர்.
1: சூப்பர் சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா. நன்றி அக்கா. மேட்டூர்வட்டம் மைமுதூர்ல இருந்து நம்ம கலை செல்வியக்கா கால் பண்ணி ரொம்ப உற்சாகமா சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை நீங்களும் இன்னைக்கான இந்த முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டுல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போன் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாடலாம். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
4: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
3: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
4: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
3: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
4: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமே கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொல்லுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பரோ இல்லை ஒரு நாளோ ஒரு மாதமோ சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் முன்னாடி இருக்க ரிவர்ஸில் இருக்க மூணு விஷயத்த சொல்லணும். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள்
4: 9 7 8 7 7 0 107.8. மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி விளையாடுங்க எங்கள் கூட.
3: இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9 7 8 7 7 0 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. ரொம்ப நேரமாக பிரதீபா வந்து உங்கள் கூட நான் அந்த விளையாட்டு விளையாடும் உங்கள் கூட விளையாடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த டைம் வந்து பிரதீபா கேட்பாங்க, நான் விளையாடுவேன். கேளுங்க.
4: ஓகேண்ணா, உங்களுக்கான முதல் கேள்வி,
3: செவ்வாய் திங்கள் ஞாயிறு
4: 40 40 39 38 37 இந்த டைம் டிஃபிகல்ட்டா கேக்குறேன். 10984
3: அடேங்க, 10983 10982 10981 எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் கடைசியில் இருக்க மூணு நம்பர் தான் சொல்ல போகிறேன். இதே மாதிரியே இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட இவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டுறாதீங்க பாவம் நம்ம நேயர். அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் திவா அண்ட் பிரதீபா.
4: வணக்கம்.
5: சேலம் இருமலையிலிருந்து இணைத்து நிற்பவர் எழிலரசி. நினைத்து அனைவரும் நலமா இருக்கீங்களா?
4: எல்லாரும் நலமா இருக்கோம்க்கா.
3: எல்லாருமே சூப்பரா இருக்கு. எழிலாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் திவா.
3: சூப்பர் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
5: விளையாண்டுட்டு இருக்கோம்? நீங்க வந்துட்டு எங்க என் சொன்னாலும் மந்த் சொன்னாலும் டே சொன்னாலும் வந்து ரிவைஸ்ல போறோம்.
3: ஆமாக்கா, விளையாடுவோமா?
5: விளையாடலாமே.
3: உங்களுக்கானது திங்கக்கிழமை
5: ஞாயிறு சனி வெள்ளி.
3: சூப்பர் சூப்பர் அக்கா. அடுத்து ஜூன்
5: ஜூனா மே ஏப்ரல் மார்ச்.
3: ஓகே, அடுத்து 99
5: 98 97 96.
3: சூப்பர் சூப்பர் இல்லக்கா, அருமையா. நீங்க நன்றி அக்கா.
5: நன்றி திவா அன்பா பிரதீபா. பாய் பாய்.
4: பாய் பாய் அக்கா.
3: ஷீல் பிளான்ல இருந்து எல்லில அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாக ரொம்ப நன்றி அக்கா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர்.
2: இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு? நான் முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் நம்பர், மந்த்து இல்லை நாள் எது சொன்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்க மூணு விஷயங்களை நீங்கள் ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கேன் தீபாவளி?
2: அருமையா போயிட்டு இருக்கு. நான் அருமையா போயிட்டு இருக்கு. மழை வரலனா, பட் இப்போ வந்து கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கு. ஆனா மழை வரல, நேத்தும் வரல.
3: சரிப்பா, இன்னைக்கு மழை வந்துரும்னு நம்புவோம் என்ன?
2: ஆமா, ஏன்னா ரெண்டு நாளா அப்படிதான் இருக்கு.
3: சரி சரி
2: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: ஆமா தெரியும் தெரியும்.
2: விளையாண்டுருவோமா?
3: கண்டிப்பா விளையாடு. இல்லாமே
1: உங்களுக்கான கேள்வி 68
3: 67 66 65
2: திங்கக்கிழமை
3: சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே.
2: ஓகே.
1: நவம்பர்
3: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மாதங்கள் பத்தில சொல்லுறது நவம்பரா? அக்டோபர், செப்டம்பர்,
2: தொடர்ந்து நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதிபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இந்த பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு இந்த சூப்பரான விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இனி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் பிரதீபா?
2: முன்னாடி சொல்லுங்க
1: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த முன்னாடி சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர், நாள், இல்லை மாதம் பேர் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இருக்க மூணு விஷயங்களை நீங்க ரிவர்ஸ்ல என்கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: இங்க எல்லாரும் சூப்பரா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் பாட்டி.
2: ஓகே பாட்டி,
3: இன்னொரு குரல காணோம்.
1: இன்னொரு குரல் காணாம போச்சு பாட்டி.
3: சரி பரவாயில்லப்பா, நினைத்தேன் வந்தாய். சரிப்பா.
1: சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
3: தெரியுமா? அதுதான் சரிய தெரிய பாட்டுக்கு யாராவது பேசும்போது கேட்கலான்னு முன்னாடி ராசத்தை
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா. நீங்க நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி.
1: தாதுகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு
2: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். நீங்களும் மறக்காம வந்து விளையாடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 107.8.
1: இப்போ உங்களுக்காக ரெண்டு இல்ல ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நின்றிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு நம்பரு இல்லை ஒரு நாளோ இல்லை ஒரு மாதம் பெயரோ சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இருக்க மூணு விஷயங்களை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு 40 அப்படின்னு சொல்கிறேன்னா 39, 38, 37 சொல்லணும். அதுவே ஒரு நாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்கிறேன்னா செவ்வாய், திங்கள், ஞாயிறு அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு மாதம் பெயராக வந்து
2: விளையாண்டுருவோமா?
1: ஓகே, உங்களுக்கான நம்பர்
3: 40
2: 39, 38, 37.
1: அடுத்து வியாழக்கிழமை,
2: புதன், செவ்வாய், திங்கள்,
3: டிசம்பர்,
1: டிசம்பர் அண்ணா மாதம், டிசம்பர் மாதம். அதுக்கு முன்னாடி இருக்க மூணு மாதம் பேர்
2: நவம்பர், அக்டோபர், செப்டம்பர்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டீங்க. நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மகளை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன் உங்களுக்காக சமையனா ஆபக் பிரதேசோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து

0: எல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தார ஃபீட் பண்ணக்கூடிய ஐந்து ஆறுகள், நான் ஏற்கனவே சொன்னேன் வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், ரெண்டு ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தார கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி ஏலூர் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த ஏலூர் ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி ஐந்து துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட வந்து இன்னொரு நேர் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்.
1: அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707108 இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க.
0: அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து முன்னாடி சொல்லுங்க. இந்த முன்னாடி சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு நம்பர், மந்த் இல்லை நாள் எதுவும் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மூணை ரிவர்ஸ்ல நீங்க என்கிட்ட சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டா நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட அடுத்த ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட
3: மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல குடுறா.

0: தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வெளிப்புற கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி

0: சோனா எஃப்எம் 107.8
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர்.
3: இன்னைக்கு நாம முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு நம்பர் இல்லைன்னா ஒரு நாள் சொல்லுவோம், அதை நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு ரிவர்ஸ்ல எங்கிட்ட முன்னாடி சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டா விளையாண்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: உங்களுக்கான
2: முதல் கேள்வி 50.
4: ஆமா,
3: 49, 48, 47. திங்கட்கிழமை,
2: இப்போ நம்ம கூட விளையாண்டு முடிச்ச பார்த்திபன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.
3: மகளே, நீங்களும் இதே போல விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதிபாவோட இன்னைக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். இந்த விளையாட்டில் விளையாடணும் நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் திவாகர் மற்றும் பிரதிபா. இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் திவாகர். ராஜேஷ் கண்ணா சொன்னாங்க, நல்லா இருக்கீங்களா?
8: வணக்கம், நான் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: எப்பயும் போல ஜாலி தாங்க. அப்படி தாங்க பிரதிபா தானே?
8: ஆமா ஆமாண்ணா.
7: ஆ ஓகே ஓகே ஓகே.
6: சரிங்க, நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
7: நன்றி.
6: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக சூப்பரான சூட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாகன் மற்ற பிரதிபாவுடன். இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டா. என்ன விளையாட்டு அப்படின்னு
3: கேட்டீங்கன்னா முன்னாடி
2: சொல்லுங்க அப்படிங்கிற செமையான ஒரு விளையாட்டு. இந்த முன்னாடி சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி இருக்க மூணு விஷயத்த ரிவர்ஸ்ல என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செமையாக விளையாடுங்க, நிறைய நேர்கள் கால் பண்ணி அற்புதமாக விளையாடுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்களே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதான் நிகழ்ச்சி விட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
3: 9787070178
2: அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
3: பிரதீபா.
2: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பொதுவாவே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம், வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அவசரத்துக்கு நம்ம வீட்டுல எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல லெமன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், எலுமிச்சை பழம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து சடனா எடுத்து அம்மாவோ இல்ல வீட்டுல இருக்கவங்க யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்க, அந்த எலுமிச்சை பழம் சாகுபடி எந்த மாதிரி இருக்கு, இப்ப அடி உரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூன் ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல மட்கிய தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு,

0: எலும்பு உரம் மற்றும் சாம்பல் கலந்து வட்ட பாத்திகள்ல அடி உரமா நம்ம வைக்கலாம். ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா பூ எடுக்கக்கூடிய காலங்கள்ல தரை வழியா தலை சத்துக்கான சாண உரம் கொடுக்கறத தவிர்க்கணும். மணி சத்துக்காக பாஸ்போ பாக்டீரியா, எலும்பு உரம், கோமியம் இது எல்லாவற்றோடையும், சாம்பல் சத்துக்காக கரும்பாலை சாம்பல், நெல் உமி சாம்பல், பொட்டாஸ் பாக்டீரியா, புண்ணாக்கு வகைகள் போன்றவற்றில் ஏதேனும் ஒரு பொருளை மீன் அமிலத்தோட கலந்து 10 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணீர் பாய்ச்சிறப்ப கொடுக்கலாம். இலைவழி தளிப்பா, முட்டை, எலுமிச்சை கரைசல், பஞ்சகாவியா, மீன் அமிலம் ஆகியவற்றோட கடல்பாசி உரம் கலந்து தெளிக்கிறது சிறந்த பலனை தரும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் பத்மாவதி, இதுக்கு பராமரிப்பு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அதுவும் சொல்றாங்க. இப்ப அதிக ஈரப்பதம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை நோய்களை அதிகரிக்கும். அதிக வெயில் இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை அதிகமாக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு பருவ காலங்களுக்கு முன்னாடியே காஞ்ச கிளைகளை அகற்றி மரத்தோட உட்பகுதியில காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். நோய் தொற்று மற்றும் பூச்சிகளை நீக்க சூடோமோனஸ் வெர்டிசீலியம் லக்கானி ஆகிய திரவங்களை தெளிக்கலாம். நிலத்துல நல்ல வடிகால் வசதியை ஏற்படுத்தி தரை வழியா ட்ரைகோடெர்மா விருடி, பாசிலோமைசிஸ் ஆகிய திரவங்களை பாசன தண்ணீரோட மாதம் 1 அல்லது 2 முறை நம்ம ஊத்திடலாம். மரத்தோட அடித்தண்டு பகுதியில நீர்த்த சுண்ணாம்பு கலவைய பூசிடலாம். மரத்தோட கிளைகள் அனைத்துமே தரையிலிருந்து 2 அடி உயரத்துல இருக்கிற மாதிரி வெட்டிவிடணும். வெயில் காலத்துல வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கிறதுனால புழுக்கள் கட்டுப்படும், நோய் தாக்குதல் குறையும். மரங்கள்ல அதிக பிஞ்சுகள் விடுறப்ப ஒரு கனவுக்கு 2 பிஞ்சுகளை மட்டும் நம்ம விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பிஞ்சுகளை கிள்ளி எடுத்துடலாம். வடகிழக்கு பருவமழை முடிஞ்சதுக்கு அப்புறமா பூக்களின் அளவை அதிகப்படுத்த தண்ணீர் பாய்ச்சறத தற்காலிகமா நிறுத்தணும். சாம்பல் சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து தொடர்ந்து கொடுக்கப்படுறதுனால பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். ஒவ்வொரு முறை தண்ணீர் பாய்ச்சறப்பையும் 2 அடி ஆழத்துக்கு மண் ஈரமாகற வகையில நல்லா தண்ணீர் பாய்ச்சணும். மண் காய்ந்ததுக்கு அப்புறமா அடுத்த பாசனத்தை செய்யலாம். மேற்கண்ட சிறப்பு உத்திகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு அதிக விளைச்சலும் அதிக லாபமும் கிடைக்கும். என்னங்க, எலுமிச்சை சாகுபடியில உரத்தோட முக்கியத்துவம், பராமரிப்பு என்ன அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாரு, அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்லை இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சமச்சீர் உர பயன்பாடு எந்த அளவுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னால் நமக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து விவசாயிகள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முத இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து உர தேவைகள், சமச்சீர் உர பயன்பாடுங்கிறது மிக மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நம் சமச்சீர் உர பயன்பாடு என்பது என்ன என்று பார்த்தா, நம்ம வந்து உரங்கள் வந்து அதிக அளவில் நிலத்தில் இடுவதை விட உரங்களை பிரித்து பல்வேறு வகைகளில் நிலங்களுக்கு அளிப்பதாகும். அது மட்டுமல்லாமல் இப்போது ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து கொண்டு நாம் வந்து மற்ற இயற்கை உரங்களையும் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ தற்போது நிலவி வரும் போர் சூழல் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து நாம் உரங்கள் தேவைக்காக நாம் வெளிநாடுகளிலிருந்து தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சாதாரணக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உரங்கள் வந்து போர் சூழல் காரணமாக விலை உயர்வை அதிகரித்து வருகிறது. ஸோ இந்த சூழலில் விவசாயிகள் வந்து நம்ம இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கும் உரமானது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம வந்து வயல்களில் இட்டு கொண்டு இருக்கிறோம். அதை குறைத்து கொண்டு நம்ம சமச்சீர உர பயன்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்களானால், முதலில் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்ய வேண்டும். ஸோ நம்ம வயலில் வந்து மண் பரிசோதனை செய்து என்ன சத்து பற்றாக்குறை இருக்கிறது, எந்தெந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற்போல் உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பொதுவாகவே நம் விவசாயிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உரம் எவ்வாறு இடுகிறோம் பயிர்களுக்கு என்று பார்த்தால், நம்ம வந்து பேரூட்ட சத்துக்களை மட்டும்தான் இடுகிறோம். தலை, மணி மற்றும் சாம்பல் சத்து. நுண்ணூட்ட சத்து இடுவது வந்து ஒரு சில விவசாயிகள் தவிர பல பெரும்பாலான விவசாயிகள் வந்து நுண்ணூட்ட சத்து வந்து நம் கவனம் செலுத்துவதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் வளம் எவ்வாறு இருக்கிறது என்பதை மண் பரிசோதனை செய்து அதற்கு தகுந்தார் வந்து உரங்களை வந்து இட வேண்டும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மண் பரிசோதனை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எது வந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அதே போல ஒருங்கிணைந்த பண்ணையில காளான் வளர்ப்பு எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஒருங்கிணைந்த பண்ணைகள் வந்து காளான் பண்ணிட்டு இருக்கேன். இது காளான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இது ஃபுல்ஃபில்லாக நமக்கு வந்து ட்ரைனிங் ஃபுல்லாகவே கேவிகே தான். ஒரு 3 days + 1+1 5 days ட்ரைனிங் எடுத்தேன். அவங்க வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுத்தாங்க, இதுக்குரிய என்னென்ன நோய் எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணணும், பெட்டிபி போடுறது, அது ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் பண்ணி ஹீட் எதுனா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது, அதிகமாக டெம்பரேச்சர் மாதிரி யூஸ் பண்ணுறது, எல்லாமே எனக்கு வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்புறம் இந்த 3 மாதம் வந்து ஈல்டு கம்மியாக இருக்கும் காளானில். மற்றபடி பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பெட்டு இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்ச் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டு 20 பெட்டு வைப்பேன், கிரியேட் பண்ணணும் பண்ணி வைப்பேன். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிளாக வரும். இது முடிகிறப்போ அப்படின்ட்டு ஒரு 20-25 டேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வந்துடும். எனக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கிலோ 400 கிராம் வரும். ஒரு பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 3 கிலோக்கு மேலே எனக்கு இழுத்துறது இந்த காளான் பார்த்தீங்கன்னா.
5: இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒன்றும் ஏதோ பார்த்து சொல்கிறதுலாம் கிடையாது. என்னுடைய வாழ்வியல்னா நான் தெரிஞ்சு இதை மாற்றிக்கிட்டு விவசாயத்தை லாபம்

0: பண்ணிட்டு வரேன். அதோடைய லாபம் என்னன்றது ஓப்பனாக கூட சொல்லிட்டேன். இந்த பொருள் வெளியே விற்றா ஒரு செலவு விற்றா எவ்வளோ வரும், ஒரு லாபகரமாக நீங்களே வெளியே விற்றா எவ்வளோ வரும், அதுக்கான தேவை சூழல் நமக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, பயனுள்ள தான் இருக்கு நினைக்கிறேன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயம் அதே போல இணை தொழில வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இது நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் விரிவாக்கம் மற்றும் கிராம சமூகவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஜானகிராணி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல பெண்களோட பங்கு வந்து அதிகமா இருந்தா பரவாயில்ல, அதே போல இப்ப ஏதாவது விவசாய கண்காட்சிகள் போட்டாங்க, அதே மாதிரி மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து இதுல ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி மேடம் வந்து சொல்றாங்க. சரிங்க, அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சிகள் மூலம் அவங்களுடைய பங்களிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். அவங்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பா வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான மேற்கண்ட முறைகள்லாம் நான் நிறைய சொன்னேன், அந்த முறைகள் மூலம் வந்து நம்ம அதிகமா அவங்கள வந்து பங்களிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் அக்டோபர் 15 வந்து கிராமப்புற மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை தேசிய பெண் விவசாயிகள் தினமா வந்து இந்திய அரசும் கொண்டாடிட்டு வரும். இப்படி கொண்டாடிட்டு வர்ற இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு ஏற்ற நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு வந்து தீர்க்கறது மூலமா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த பிரச்சனைகளை வந்து ஒன்னொன்னா நம்ம தீர்க்கறது மூலமா இப்ப வந்து விவசாயம் மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த தொழில்கள் தேனி வளர்ப்பு கோழி வளர்ப்பு இல்ல வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் அதாவது அந்த மாதிரி காளான் வளர்ப்பு இல்ல அது சார்ந்த தொழில்கள் மீன் வளர்ப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து பயிற்சிகள் அப்படி எல்லாம் நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து சரியான விதத்துல ஒரு தனி ஆண்டர்பிரனர்ஷிப் அதாவது தொழில் முனைவோரா அவங்களை மாற்ற முடியும். அவங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கும்.

0: நிச்சயமா. சோ அப்படி அதிகரிக்கும் போது பொருளாதாரத்துல எந்த பெண் வந்து விடுதலையா இருக்காங்களோ, இல்ல பொருளாதாரத்துல வந்து எந்த பெண் வந்து எம்பவர்டா இருக்காங்களோ, அவங்கதான் வந்து உண்மையாகவே வந்து எம்பவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால கண்டிப்பா வந்து பொருளாதாரத்துல பெண்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பா முன்னேற்றணும். அதுக்கான நிறைய பயிற்சிகள், அதே போல நிறைய வந்து தொழில்நுட்ப பயிற்சிகள், அவங்களுக்கு வந்து அந்த சாதனங்கள், அதாவது பண்ணை கருவிகள், இது மாதிரியான கூட்டு பண்ணை விவசாயம், அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், இதுல எல்லாம் அவங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் போது கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம உண்டாக்க முடியும். பெண்கள் வந்து உண்மையாவே வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பயிற்சிகள், செயல் விளக்கங்கள், இதுல எல்லாம் பெண்களை வந்து இன்னும் அதிகமா அவங்களை வந்து உட்படுத்தணும் அப்படின்றது வந்து நான் அதே போல ஒரு பாலிசியா ஒரு கவர்மெண்ட்ல வந்து நிச்சயமா வந்து ஒரு நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமா அவங்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை முன்னேற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பெண்கள் வந்து இன்னும் வந்து பல பரிமாணங்கள்ல வந்து மாறிக்கிட்டேதான் இருக்காங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஓனரா மாறினாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் மேனேஜர்ஸா இருக்காங்க. அப்புறம் முடிவெடுத்தல வந்து இப்ப எல்லாம் வந்து பெண்கள் அதிகமா மாறிக்கிட்டே வர்றாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவரா மாறிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல நம்ம கிராமப்புற பெண்கள் வந்து ஒரு முன்னோடிகளா இன்னும் வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சோ பெண்களை நான் வேண்டி விரும்பி கேட்கறது என்னன்னா, பொருளாதாரத்துல வந்து இன்னும் வந்து நீங்க மேம்படும் போது கண்டிப்பா வந்து ஒரு புதிய மாற்றத்தை உங்க குடும்பங்கள்ல இல்ல நம்ம நாட்டுல வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்த முடியும். உங்களுடைய பங்களிப்பு வந்து இன்னும் அதிகமா இருக்கணும் விவசாயத்துல. நிறைய பெண்கள் வந்து விவசாயத்தை விட்டு போறாங்கன்றாங்க, இல்ல வந்து ஆண்கள் அதாவது இளைஞர்கள் போறாங்கன்றாங்க. சோ இந்த காலத்துல நம்ம வந்து விவசாயத்துல கண்டிப்பா வந்து நிலைநிறுத்தி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நன்றிங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப அரசாங்க துறையில பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விவசாயத்துல இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஒரு சிலர் வந்து மாசம் மாசம் அரிசி மூட்டை வாங்கி வைப்பாங்க, அதாவது இந்த 25 கிலோ சிப்பன் சொல்லுவோம் இல்லையா, அத ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு தேவையான அரிசி வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா புது அரிசி சமைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும், பழைய அரிசிக்கு தான் மவுசு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சமைக்கிறப்ப என்ன விஷயம் தான் நடக்குது, இது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப ஒரு சிலர் கடையில கேட்டு வாங்குறப்பயே எனக்கு வந்து பழைய புழுங்கல் அரிசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இந்த புது அரிசி விட பழைய அரிசி கொஞ்சம் ரேட் அதிகம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளுமே என்ன சொல்லுவோம், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது உண்டு. அதே போல பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பச்சை நெல்ல இருந்து நேரடியாக உமி நீக்கி எடுக்கப்படுதுங்க. புழுங்கல் அரிசியை பொறுத்த வரைக்கும் நெல்லை ஃபர்ஸ்ட் ஊற வச்சு நீராவியில வேக வச்சு அதுக்கப்புறமா உலர்த்தி அரிசியா மாத்துறாங்க. இந்த வகை அரிசியில தான் பழைய அரிசி அப்படின்ற சந்தை நடைமுறை அதிகமா காணப்படுது. பொதுவா 12 to 24 மாத பழைய புழுங்கல் அரிசி சந்தையில விற்கப்படுவதா வியாபாரிகள் சொல்றாங்க. கடலூரை சேர்ந்த 52 வயதான இல்லத்தரசி ராணி கடந்த 20 ஆண்டுகளா சுவைக்காக பழைய புழுங்கல் அரிசியை மட்டும்தான் வாங்க சொல்றாங்க. புதிய புழுங்கல் அரிசியில சோறு வடிக்கிறப்ப கொஞ்சம் ஒட்டும், பழைய அரிசியில சோறு உதிரி உதிரியா வரும், சாப்பிடறப்ப நல்லாவே இருக்கும் அதனுடைய ருசி அப்படின்னு சொல்லிட்டு ராணியக்கா சொல்றாங்க. இதே கருத்தை திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் முருகனும் சொல்றாரு. அவங்க, எங்க வீட்டுல 12 to 18 மாத பழைய புழுங்கல் அரிசி தான் நாங்க வாங்குவோம், வயித்துக்கு லேசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்களாம். சரி, ஆய்வுகள் என்ன சொல்லுது, இது மக்கள் மத்திய இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் இல்லங்க, இதனுடைய பின்னணி காரணத்தை சில ஆய்வுகள் என்னன்னா, சீனாவில் தியான்ஜின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் சார்லஸ் ஸ்டர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி புழுங்கல் அரிசியை நீண்ட காலம் சேமிச்சு வச்சோம் அப்படின்னா அதனுடைய அமைப்புல மாற்றங்கள் ஏற்படுது. இதன் விளைவா அரிசி சமைக்கிறப்ப குறைவா ஒட்டுறதோட அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்கள் உடல்ல மெதுவா செரிமானமாக குளுக்கோஸா மாறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சேமிப்பின் போது புழுங்கல் அரிசிக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. அவங்களது ஆய்வின்படி புழுங்கல் அரிசிய வெப்பமான இடத்துல சேமிக்கிறப்ப அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய மாவு சத்து மூலக்கூறுகள் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா இணைஞ்சி இறுக்கமான கட்டமைப்பை உருவாக்குது. இதனால ரெண்டு முக்கியமான விளைவுகள் ஏற்படுது. ஃபர்ஸ்ட், சமைக்கிறப்ப மாவு சத்து தண்ணீர்ல கரைஞ்சி வெளியேறது குறையுது, அதனாலதான் பழைய அரிசி சோறு ஒட்டாம உதிரியா இருக்கு. ரெண்டாவது, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான என்சைம் அந்த சமைச்ச அரிசிய உடைக்கிறது மெதுவா நடக்குது. இத எளிமையா விளக்கக்கூடிய வேளாண் ஆய்வாளர் முனைவர் சந்தானம், புது புழுங்கல் அரிசியில இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஒழுங்கில்லாம சிதறி கிடக்கும், ஆனா நீண்ட காலம் சேமிக்கிறப்ப அது ஒன்னோட ஒண்ணு நெருங்கி அமருதுன்னு சொல்றாங்க. இதனால அரிசி மணிக்குள்ள ஒரு இயற்கையான இறுக்கம் உருவாகுது. அதனால தாங்க பழைய அரிசி சமைக்கிறப்ப உதிரியா வருது. நம்மள நிறைய பேரு சாதம் வடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேர் வந்து ரமேஷ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜிம் ட்ரைனரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓமலூர் பசங்க அப்படின்ற ஒரு பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா மக்களுக்கு நிறைய சேவைகள்லாம் செஞ்சுட்டு வராரு. அவரோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு, அது எப்படி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: வணக்கம் மேடம், என் பேர் ரமேஷ், நான் வாம்பலூர்ல இருக்கேன். என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜிம் ட்ரைனராக தான் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஜிம் ட்ரைனரை கொஞ்சம் ரொம்ப ரிஸ்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிருந்தான், டிசைனிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தான், அதில் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக தான் இருப்போம். எங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நைட் ஒர்க் தான் பண்ணுவோம். அந்த மார்னிங்கில் எப்பயுமே நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு ஏதாவது தேவைப்படுற ஒரு சேனலாக ஓப்பன் பண்ணோம், பொதுமக்கள் அதில் பயனடையணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் தம்பி மூணு பேர் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி ஒரு சின்ன ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர முடியாத போச்சு, அவன் போயிட்டான். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒர்க் பண்ணிருந்தோம். பேஜ் என்ன ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு மூணு நேம் வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓமலூர் பசங்க அப்படின்ட்டு ஒரு நேம் நல்ல நேமாக இருந்தது. சரி, எல்லாத்தையும் ஓமலூர் தான் டார்கெட்டாக இருக்குது, எல்லாமே சூஸ் பண்ணுறது ஓமலூர் ஓமலூர் தான் சொல்கிறாங்க. அது நம்ம இருக்கோம் ஓமலூரில், ஓமலூர் பசங்கன்னு ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ ஓப்பன் பண்ணிட்டோம். லோகோ ஓப்பன் பண்ணி உடனே நாங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்குமே காலையில் பார்க்குறோம் ஃபாலோவர்ஸ் ஓரளவுக்கு ஏறிச்சு. இப்படி தான் எங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆனது.
1: சூப்பர் சார். அடுத்தது வந்து நீங்கள் ஜிம் ட்ரைனராக இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்கில், அப்போது என்ன மாதிரியான அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு சார்?
2: ஜிம் ட்ரைனராக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு போயிட்டு திரும்ப 10 o'clock வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கும். தூங்கிட்டு திரும்ப ஈவினிங் 5 o'clock எழுந்திரிச்சிட்டு போகணும். இங்கே போயிட்டு திரும்ப வரும்போது 10 o'clock ஆயிரும். சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்றும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஜிம் ட்ரைனர் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நின்றுட்டே இருக்கணும், எல்லாத்துக்கும் கரெக்டாக அந்த ப்ராப்பராக ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கணும். நம்மளால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. எல்லாருமே சொல்கிறது ஜிம் ட்ரைனர் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்குன்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. இதில் தான் எனக்கு ஜர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அதில் ரொம்ப நல்லா முடியல அப்படின்றதுனால நான் அப்படியே அந்த ஃபீல்டை விட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தது தான். ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் ஓம்பூர் பசங்கன்னு பேஜ் ஓப்பன் பண்ணோம். ஆனால் இந்தளவுக்கு எங்களுக்கு பேஜ் இவ்வளோ க்ரோத் ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஓம்பலூரில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ஓம்பலூர் பசங்க சேனல்ஸ் மூலிமா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: ஓகே ஓகே சார். அதாவது உங்களோட ஜிம் பயணத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரமேஷ் சார் அவங்களோட பயணத்தை ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலியமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த ஓமலூர் பசங்க அப்படின்ற பேரை சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன சார்?
2: நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறது TN30 அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு தான் நேம் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, ஓம்பலூரில் நம்ம இருக்கோம், நம்ம அந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்றப்ப அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற நம்ம மக்களும் சரி பசங்களும் சரி அதை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் ஓம்பலூர் பசங்கன்றது அது ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக சூப்பராக இருந்துச்சு, மக்களுக்கும் போய் சீக்கிரமாக சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது ரொம்ப அது ஹாப்பியாக இருந்தது. பேஜ் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ரொம்ப ரீச் கிடச்சிருச்சு. ஒரு மாதத்துலேயே 10K அடிச்சிட்டோம். அந்த 10K அடித்தது மக்களுக்கு, அந்த 10K அடித்தோம் அப்படின்றது தாண்டி மக்களுக்கு ஏதாவது அதை பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டோம்.
1: சூப்பர் சார். அதாவது அந்த பேருக்கான காரணத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது இந்த பேஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் நாள் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? மக்கள் எந்த அளவுக்கு உங்களை வரவேற்றாங்க சார்?
2: முதல் நாள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுமே எப்படி நமக்கு ரீச் ஆகுமா ஆகாதா, நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்றதுலாம் எங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்மளால் எஃபெக்ட் எவ்வளோ போட முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோவே நாங்கள் என்ன போட்டோம் அப்படின்னா, ஸ்கூல் வீடியோ தான் நாங்கள் போட்டோம். எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல்லாம் நம்ம இந்த இடத்துல இருக்குது, நிறைய பேர் ஓம்பலூரில் படிச்சிருக்காங்க, அந்த சர்க்கிளில் இருக்கீங்க மிஸ் பண்ணுவாங்க, அந்த கிளாஸ்லாம் ஸ்கூல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் வீடியோ தான் போட்டிருக்கோம்.
1: ஓகேங்க சார். அதாவது முதல் வீடியோவே வந்து பள்ளி கல்லூரி வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து உங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க?
2: அதாவது இந்த பேஜை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வரைக்குமே இதில் இருந்து வர அமௌண்ட்டுமே சரி அவங்களுக்காக தான் பண்ணுறோம். சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு நோட்டு புக்கு அந்த மாதிரி வாங்கி தரது தான் எங்களோட பிளான். அடுத்த கட்ட பிளான் நிறைய இருக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இதை சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டணுன்றது தான் எங்களுடைய கோல்.
1: சூப்பர் சார். அதாவது மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணணும், அதாவது கஷ்டப்படுற மக்களுக்காக நீங்கள் நிறைய சேவைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதை கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரமேஷ் அவர்கள் அவங்களோட பயணம் மூலியமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட
2: மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
1: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல குடுறா.

குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா மக்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், கண்டிப்பா உங்களோட பயணத்துல வந்து மறக்க முடியாத அனுபவம் சொல்லிட்டு நிறைய இருந்திருக்கும். அதுல ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமா ஒரு சில விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம்.
4: வீடியோ எடுக்க போகும்போது அங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, எதுக்காக எடுக்கிறீங்க, என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா கேள்வி கேட்டாங்க. எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதேமாதிரியே பொதுமக்கள் நிறைய பேர் இருந்துட்டு இந்த லேடிஸ் முக்கியமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டாவே அவங்க இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ பயந்து பயந்து போனாங்க. அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாமல் ஒரு சிச்சுவேஷனாக இருந்துச்சு.
3: ஓகே ஓகே சார், அதாவது மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியான மூமெண்ட் தான் நான் கேட்டிருக்கேன். இந்த விஷயமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள்.
4: சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போனாவே நிறைய பேர் பார்த்துட்டு ஓமலூர் பசங்க இவங்க தான் இவங்க தான் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க, பார்த்துட்டு ஒரு வியப்பாக பார்க்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்குது. இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓமலூர் பசங்க பேஜ் தான். மறக்கவே மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீங்கள் தூக்கி விட்டு தான் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மறக்கவும் மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம்.
3: சூப்பர் சார், அதாவது ரொம்பவே மறக்க முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு இந்த பேஜ் மூலமா அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது, கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போகும்போது நிறைய தடைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். அந்த மாதிரி என்னென்ன சவால்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து இந்த பேஜை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார்?
4: ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்களை இந்த பேஜ் ஓப்பன் பண்ணாதீங்க, இது வேண்டாம், இது நேம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வீட்லேயுமே சரி, ஒர்க்குக்கு போயிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி லேடிஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிரும், அது தப்பாயிரும், அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இப்போ லேடிஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்மிஷனோடு தான் எடுப்போம், பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். நிறையா தடங்கள் வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மைண்டில் இருக்கோம், அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் சரி நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஓம்பலூர் பசங்கன்ற பேச்சை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் உறுதியாக இருக்கோம். அதேமாரி பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஓம்பலூர் பசங்க பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் மக்களாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம்.
3: ஓகே ஓகே சார், அதாவது நிறைய சவால்கள் இந்த ஒரு துறையிலுமே இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரமேஷ் அவர்கள், அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா என்னென்ன சவால்கள் வந்துச்சு, எப்படி அதை தாண்டி வந்தாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுடுவாங்க நேர்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு பண்றாங்க, அதுல யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இந்த பயணத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார்?
2: இந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலி சப்போர்ட்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் லியோ, அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தான். அதேமாரி அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நான் தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணேன், பண்ணலாம் கண்டிப்பாக அந்த சேனல் ரீச் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி தான் அந்த அவனை பண்ணவே வச்சேன்.
1: அதிகமா எதிர்பார்க்கறாங்க
2: அதிகமாக எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அது எனக்கு சரியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு என்னைக்காவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது, ரீசனுமே கூட அதுக்காக தான்.
1: ஓகே ஓகே சார், அடுத்தது வந்து உங்களோட இந்த ஓமலூர் பசங்க பேஜ் மூலயமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருதாவோ அவார்டாவோ நீங்கள் எதை பார்க்குறீங்க?
2: எங்களுக்கு இதனால் வரைக்கும் அவார்டு விருது அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் வாங்கினது கிடையாது. ஃபஸ்ட் டைம் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10K ஃபாலோவர்ஸ் கொடுத்ததே அது எங்களுக்கு ஒரு விருதாக தான் நாங்கள் பார்க்குறோம். எனக்கு அதை தாண்டி வேறு எவ்வளோ பெரிய விருது கொடுத்தாலும் நாங்கள் அதை பெருசாக நாங்கள் நினைக்க மாட்டோம், அதுவே எங்களுக்கு போதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். அதை தாண்டி இது போதுனாலுமே மக்கள் வந்து எங்களை இன்னும் மேலே மேலே தூக்கிட்டு தான் போவாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
1: ஓகே சார், அதாவது மக்கள் வந்து உங்களை வரவேற்கிறது தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய விருதாக நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரமேஷ் அவர்கள் அவங்களோட பயணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாங்க, எதை வந்து அவர் விருதாக நினைக்கிறாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுடுவாங்க நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ரமேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ் மூலமா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்தது வந்து உங்களோட ஓமலூர் பசங்க பேஜோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நீங்க பண்ணலாம்னு இருக்கீங்க?
2: கோல்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்க ஒரு பிராண்ட் லோகோவா ஆக்கணும் தான் எங்களோட கோலு. அடுத்தடுத்த பிளான் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றது தான் பிளானு. அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணுறோன்னா, அந்த ட்ரெஸ்ஸு இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோல். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் நாங்கள் இருக்கோம். அது ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும்போது அதை நாங்கள் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். அடுத்தது வந்து உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், நிறைய மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
2: நிறையா பசங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா பேஜ் மட்டும் பாதியிலே விட்டு விட்டு போயிடுறாங்க. உங்களோட எஃபெக்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, உங்களோட எஃபெக்டை நீங்கள் முழுசாக போடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுனாலையோ அது வந்து நம்ம வளர்ந்துட மாட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு மக்களும் நம்மளை தூக்கிடுவாங்கன்றதை நம்புங்க.

0: கண்டிப்பாக உங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக ஒரு நல்லது, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க. நல்ல நிலைமைக்கு போனீங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க அப்படின்றத நான் அந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும். அடுத்தது வந்து இப்போ சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து அதிகமாயிட்டே வருது. அப்படி வந்து சோஷியல் மீடியாலேயே மூழ்கி ரொம்ப அதுக்கு அடிக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு உங்களோட பயணத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்னும் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கும் நிறையா கஷ்டங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். ஃபோன்லேயே எல்லாருமே மூழ்கி இருக்காதிங்க. மனசு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சரி, உங்கள் ஃபேமிலி கூடயும் சரி பேசுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபோனுன்னு வந்ததுனால மக்களை யாருமே நம்ம வெளிப்படையாக நம்ம யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. ஃபோன்லேயே நிறையா டைம் நம்ம ஒதுக்கிடுறோம். மனசு விட்டு அம்மா கிட்ட கூட பேச முடியல. பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. ஒரு நேரில் நின்னால் கூட வந்து விஷ் பண்ணுறது கிடையாது. அப்பா அம்மா கிட்ட கூட நேரில் நின்று பேசுறது கிடையாது. அதே அம்மாவுக்கு பர்த்டேன்னா அம்மாவுக்கு உருகி உருகி ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கிறாங்க. அது நேரில் அம்மா தான் இருப்பாங்க, நேரில் போய் நம்ம பேச மாட்டோம். இப்போ ஃபோன்லேயே எல்லாமே ஃபோன்லேயே போயிடுச்சு. லைஃப்ன்றது நேரில் பார்த்து ஒரு அன்பை வெளிக்காட்டுறது தான் லைஃப்ன்றது இருக்குது. ஃபோனுக்குள்ளேயே இருக்காதிங்க, வெளியில் வந்து மக்களையும் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்கள். அதாவது ஃபோன்லேயே எல்லோரும் இருக்க வேண்டாம், மக்கள் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பேசுங்கள். ஃபோன்லேயே பேசிட்டு ஃபோன்லேயே லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. லைஃப்ன்றது ஒரு டைம் தான் இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிங்க, மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, பிடிச்சதை பண்ணுங்கள். அதில் பிடிச்ச பண்ணி தப்பு அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும், திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டீங்க அப்படின்றத நான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன்.
1: சூப்பர் சார், அதாவது மொபைல் மட்டுமே உலகம் கிடையாது, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் நேசிங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பாக இருங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது வந்து இப்போது ரேடியோவில் பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கூப்பிடுவீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்குமே கூட நாங்கள் சரி ஓகே அது சும்மா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் கன்ஃபார்ம் அவங்க கூப்பிட்றாங்க நம்ம போகலாம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை 10K ஃபாலோவர்ஸ் அடித்து இந்த அளவுக்கு ஃபஸ்ட் மீட்லேயே நீங்கள் எஃப்எம்மில் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இல்லையோ, ஓம்பலூர் பசங்க பேஜில் இருக்கவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த எஃப்எம்மும் இன்னும் மேலும் மேலும் வளரணுன்றது ஓம்பலூர் பசங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
0: நன்றி.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ரமேஷ் அவர்கள் அவங்களோட ஓமலூர் பசங்க பேஜ்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான மதிய வணக்கத்தை சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும்
2: பிரதீபா.
1: ஓகே, பொதுவாகவே நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், எல்லாருக்குமே இல்லை சம்டைம்ஸ், நீங்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து 25 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க, உடனே இதை வந்து 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இல்லையா இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கால் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது ஃபேக் தான் அப்படின்னு தெரிஞ்சு விட்டுருவாங்க. இன்னும் பல பேர் வந்து இதை பார்த்து பயந்துருவாங்க, ஐயோ இதெல்லாம் நம்ம எதாவது தொட்டோன்னா நம்மளோட பணம் வந்து உடனே காலி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, என்னடா இது மெசேஜ், 25 லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறீங்களே அப்படின்னு தானே. ஸோ இன்றைக்கி நம்ம எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் மோசடிக்கு உண்மையிலே காரணம் பேராசையா இல்லை அறியாமையா, இதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. ஸோ பிரதீபா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டிஜிட்டல் மோசடிக்கு உண்மையிலே காரணம் வந்து அறியாமையா இல்லை வந்து பேராசையா?
2: ரெண்டுமே எது எதுன்னு தனித்தனியாக சொல்ல முடியாதுக்கா. ஏன்னா சில பேர் வந்து பேராசனாலையும் இருப்பாங்க, அதில் சில பேர் அவங்களுக்கு தெரியாது இது யார் யார்கிட்ட ஓடிபி சொல்லணும், யார் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு, ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பயம்பூத்தி ஓடிபி வாங்கினா அவங்களுக்கு அறியாமலே அவங்க சொல்லிடுவாங்க. அதனால ரெண்டுமே நான் காரணமாக இருக்குன்னு கூட சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக பிரதீபா சொன்ன மாதிரி இப்போ வந்து சில பேர் தெரியாமல் ஓகே இதுதான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு தெரியாமல் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓடிபியை சொன்னால் நம்மளோட பணம் வந்து காலி ஆகிடும், ஸோ தூக்கிடுவாங்க. அண்டு இன்னும் சில பேர் வந்து 20 ரூபாய் போட்டால் 20,000 ரூபாய் வரும் அப்படின்ற ஒரு ஆசையில், அதாவது பேராசையில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பலத்த பண இழப்பை சந்திக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தலைப்புகளை எடுத்துக்கும் நம் குரலில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட 1 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பணம் வந்து டபுளாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 40,000 ரூபாய் போட்டால் அடுத்த திருப்பி 40,000 சேர்ந்து 80,000 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஃப்ரீ கிஃப்ட்லாம் ஆசை காட்டி ஸ்கேம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்ம வந்து நிறைய இடத்துல ஸ்கேம் ஆகிறதுக்கு முதல் காரணம் பேராசை, அதாவது பேராசை தான் பல ஸ்கேம்களோட முதல் கதவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு கருத்து இருக்குது, சில பேர் தெரியாமல், அதாவது அறியாமை, டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவங்க இந்த மாதிரி நிறைய வலையில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அதுதான் நம்ம வந்து பிரித்து சொல்லிட முடியாது. ரெண்டுமே பல காரணங்களை கொண்டு இந்த ஒரு டிஜிட்டல் ஸ்கேமுக்கு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க ஓடிபி இல்லை இந்த ஏடிஎம் கார்டில் சிவிவி நம்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஷேர் பண்ணி இல்லையா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி ஏமாறுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அதுதான்றதை நம்ம இப்போவே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட, இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
3: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
2: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
3: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
2: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
3: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் பிரதீபா மற்றும் ஸ்ரீதரணி இருவருக்கும்
1: வணக்கம். வணக்கம்
2: திருப்பூர் மாவட்டம் மோர்
1: ஆதவன். சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன?
2: டிஜிட்டல் கேமுக்கு இது அடிமையாடுறாங்க, அதுக்கு வந்து அறியாமையா பேராசையான்னு கேட்டுக்கிறீங்க இல்லையா? முதல்ல வந்து அதுல அடிமையா அறியாம என்ன என்னதான் அப்படி இருக்குதுன்னு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சு அதுன்னு போது என்னமோ ஒன்றையோ பணம் ஒரு மாதிரி அதுன்னு வேணா அது ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு பேராசியாக மாறிடும், அதோட உழுது என்ன அன்பு அப்படின்னு போவாங்க,
1: என்னங்க
2: அறியாமல்தான் போறாங்க. ஆனா அப்படி பணம் ஒன்றது வந்து பேராசியர் குறைஞ்ச குறைஞ்ச உழுது நிறைய உழுந்துருமா அது அது என்ன இருந்து கேட்டீங்கன்னா இருக்கிறதும் போச்சு நல்ல கண்ணாங்கிற மாதிரி ஆயிரு இருக்கிறவா மொத்தமா எனக்கு தெரியும் அதுக்கு மேல எங்க ஆளுக்கும் அதை அப்புறம் என்ன ஒன்று படிப்புகள் போனா அது ஒரு பைத்தியமாட்டு புடிச்சுக்கோங்க அதுல அது விளையாடலாம் விளையாடலாம்னு. நான் கூட சமயத்துல கொஞ்சம் பர்சனல் பார்த்து ஒருத்தர் இருக்கிறமா கிளாவர் கிளாவரு என்ன இந்த மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி வெறுத்தனமா விளையாட்டுதான் தாங்க. எனக்கு ஆன்லைன் இருக்காது குடியிருக்கிறீங்களே பாத்துக்கு விட்டு போறீங்க அப்படிங்கிறேன். அதுக்கு ஒரு சமாதம் சொல்லாரு, 1000 கேம் ஃப்ரீயா இது வரலாமா சும்மா பார்த்து விட்டுருந்தது அவர் பேசுனது தெரிஞ்சு எத்தனையோ விட்டுட்டு இருக்காரு. 1000 விட்டுட்டாருங்கிறது தெரியல, அவங்க சமாளிக்கிறது 1000 வச்சிருப்பாங்க. சீட்டு கட்டி விளையாடுறது அதுவும் இந்த மாதிரி அதெல்லாம் இது வந்ததெல்லாம் போயிடும். சமயத்துல கூட பாத்தீங்கன்னா கேரளாவில் இந்த மாதிரிதான் பண்ணி ஒரு குடும்பமே போச்சு 5 சீட்டு போன வரவே இல்லையில
1: பாத்தீங்கன்னா
2: அந்த மாதிரி பரிதா வரும்னா ஒரு குடும்பமே இப்ப ஆன்லைன் போறதுனால என்னதான் பெரிய அரசு அலுவலக இருந்தாலும் தனியார் கம்பெனியில நல்ல இது பண்றது இந்த ஒரு அடிமைத்தனம் இது வந்து அடிமைத்தனம் சொல்லுவேன். அதுல போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய லைஃப் காசு போயிடுச்சுன்னா குடும்பம் எடுத்து பணம் ஏறுங்க எத்தனை குடும்பம் அழிஞ்சு பாத்தீங்களா சின்ன தவறு பெரிய தவறுக்கு காரணமாயிடும். இப்ப அந்த பையன் நான் சொன்னேன் இப்ப உணர்வான வெளியில மேல் படிப்பாவெல்லாம் படிச்சுட்டாரு மறுபடியும் அது விளையாண்டு மறுபடியும் ஏதோ கையில தேவை கரைக்குமானாங்கிறது என்ன நிச்சயம் நான் சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா
2: ஒரு தடவை அது யாருக்குமே சொல்ல நீங்க வந்து தொகுப்பாளர்கள் இருந்தாலும் பிரதிபா சிறீகர்ணியாச்சு நானா யாரா இருந்தாலும் தெரியுங்க சும்மா இப்படி பேசுறோமா நல்ல விஷயங்கள் பேசுறோமா இது பண்றோமான்னு வச்சுக்கோ போய் உள்ள பூந்துருக்கல உள்ள போய் பழத்து வர்றவாயிருக்கலாம் போகல. இதுக்கானா அறியாமையால போயிட்டு அது என்ன இல்லைன்னா மெயினாவே வந்து பேராசை கிடையாது பேராசை பெருநஷ்டமாயிரும்.
1: அதனால
2: கேக்குற அனைத்து விழிப்புணர்ச்சி வரணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த இதே சொன்னேன். இந்த நிகழ்வுல எப்படி காரணம் சொல்லுவாங்க ஆன்லைன் சும்மா பார்த்தேன் ஒரு 1000 சும்மா இப்படி எப்படின்னு பார்த்து விட்டு வாங்குறாங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடிமையாயிருவாங்க காசு போயிடு அவர் சொல்ல மாட்டாங்க அதை மாதிரி 1000 காரணங்க அது மாதிரி அந்த மோசமான குடும்பத்தையே சீர்குலைக்கிற குடும்பமே காலியாகிற அந்த இதுக்கு யாரும் அடிமையாக வேண்டாம். இது இப்ப சோன பண்பலை இனிய பண்பலைன்னு நான் சொல்ல காரணம் அதை இனிப்பா பேச்சு எல்லாம் வாங்கிடுவாங்க. நான் நம்ம பேசுறோம் அது பழத்தை வாங்குறவங்க ரொம்ப நைஸா பேசி பண்ணுவாங்க அதுல எல்லாம் இழந்து குடும்பத்தினே நெருக்கடிக்கு விடக்கூடாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஓகே மக்களே, ஸோ ஆதவன் அண்ணா சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த பேராசை தான் முதல் காரணமாக இருக்கும், அடுத்து தான் அது வந்து ஒரு பெருநஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த தமிழ்லயே ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பேராசை வந்து முதல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, அதுக்கப்புறமேட்டு அது ஒரு அறியாமையினால திருப்பி நம்ம அந்த பணத்தை இழக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படலாம். இதை வந்து திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவன் அண்ணா ரொம்பவே அழகாக அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஓகே மக்களே, இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். மக்களே, உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்ககிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்
3: 9787070178.
1: இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் ஹரிணி. இன்றைக்கி நம்ம தலைப்பில் டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா இல்லை அறியாமையா, இதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. பணம் அனுப்புறதுலேருந்து ஷாப்பிங் பில் பேமெண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம டிஜிட்டல் தான். அதாவது ஒரு வங்கியில் நம்மளுக்கு பேங்க்கில் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃபோன்லேயே பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வசதி இதில் வந்திருந்தாலும் சில மோசடிகளும் இருக்குது. சில பேருக்கு மெசேஜ் வரும், அதாவது 10 லட்சம் ரூபாய் நீங்கள் பரிசு வந்துடுச்சு, உங்களுக்கு கோல்டு கிஃப்ட் வந்திருக்கு, ஐஃபோன் கிஃப்ட் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு ஒரு பேராசை இல்லைனாலும் ஒரு இடத்துல தோணும், பண்ணலாமே ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா நான் உண்மையிலுமே வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தாட் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஒரு கிளிக் பண்ணிடுவோம். அதனால தான் நம்மளுக்கு பெரிய மோசடியாக இருக்குது. இப்போது கேள்வி, இப்போது நம்ம ஹரிணி அக்கா பேசுவாங்க, கேளுங்க.
4: ஓகே, கண்டிப்பாக. இப்போ வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மோசடி ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்துக்க நம்ம கூட ஒரு நேர

0: இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா.
0: அண்ணா, இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுமா?
1: இன்னைக்கு
0: தலைப்பு என்னன்னா, டிஜிட்டல் மோசடிக்கு பெரும்பாலும் காரணம் வந்து பேராசையா இல்ல அறியாமையா?
1: மிக்க மகிழ்ச்சி பா, அருமையான தலைப்பு. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்பா.
0: ஓகே, நான் சொல்லுங்க, இந்த தலைப்பின் கீழ உங்களோட கருத்து என்னன்னா?
1: கண்டிப்பா பேராசை தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம். அறியாமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க யாராவது நீங்க லாட்டரி டிக்கெட் விட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் அப்படிங்கறத குடுத்துறோம். அவங்க அதன் பிறகு நம்மள ஏமாத்துறாங்க. ஏமாத்திட்டு நம்ம அதுல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறோம். அத நம்ம ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்த துறக்கணும்பா. உதாரணத்துக்கு, இந்த உலகத்துல யாருக்குமே இனாமா 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் காசு வரப்போறது கிடையாது. டிஜிட்டல் மோசடி அப்படிங்கறது பெரும்பாலும் ஆசையை யாரு கிட்ட அதிகம் இருக்கோ அவங்க கிட்டதான் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள ஏமாத்துவாங்க. சோ அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரதான் விட்டு விடுச்சது? அதனால அதுல அதிகமான ஆசை இருக்கிறவங்களதான் இந்த மாதிரியான மோசடிகள்ல மாட்டி அவங்க பணம் எல்லாம் இழந்து அதன் பிறகு புத்தி வருது, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே. கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துறந்து நம்ம விழிப்புடனா இருந்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் மோசடி அப்படிங்கறதுல நம்ம சிக்கி பண இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட இருக்காது. அதனால பேராசையை துறப்போம், அதுதான் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குன்னு நான் சொல்றேன்ப்பா.
0: கண்டிப்பா, நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூ, பாய்.
0: ஓகே, காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கிய காரணம் பேராசை தான். ஸோ டிஜிட்டல் மோசடிக்கு ஒரு தொடக்கமே பேராசை தான் அப்படின்றத ரொம்பவே அழகாக சொன்னார் அவரோட கருத்துக்களை. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே பேராசை அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நமக்கு இருக்கிறத மீறி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது பேராசை தான். ஸோ அதனால் பல விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது தான். அதை தான் அவருமே சொன்னார். ஸோ இந்த லாட்ரி டிக்கெட்லாம் பற்றி கூட சொன்னார். இது வந்து நமக்கு அறியாமைன்றது முழுமையாக நம்ம அதை காரணம் சொல்லிட முடியாது. ஸோ அறியாமைக்கும் சில பங்கு இருக்குது, பட் அதிகமான பங்கு வந்து பேராசைக்கு தான் இருக்குது அப்படின்றத அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் மற்றும் கருத்துக்களை கேட்கலாம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் சாய் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா எங்களோட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: அலைவரிசையில சோனா எஃப்எம் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரிணி மற்றும்
2: பிரதீபா.
1: சோ இன்னைக்கு எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: டிஜிட்டல் மோசடிக்கு காரணம் பேராசையா இல்ல அறியாமையா?
1: சோ எஸ், பேராசையா இல்ல அறியாமையா டிஜிட்டல் மோசடிக்கு அதிகபட்சமான காரணம் எதுவா இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பா இருக்கு. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து காத்திருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன், தாதகப்பட்டியில இருந்து.
1: வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி?
3: நல்லா இருக்கோம் சாமி, நல்லா இருக்கோம். சரிப்பா, பேசலாமா?
1: பாட்டி சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன பாட்டி?
3: ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்ற ஏட்டி பிழைக்கும் தொழில் அந்த இதெல்லாம் இந்த இந்த மாதிரி டிஜிட்டலுக்கு தான் இப்ப வருது. ஆனா ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறாங்க, அதுவும் நல்லா படிச்சவங்க தான் ஏமாறுறாங்க. நீங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் போட்டா 3 பேர் சேர்த்தா செயின் லோன் மாதிரி ஒரு இது ஆரம்பிச்சாங்க பேங்க், இது மாதிரி அதுல அப்படித்தான் ஏமாந்தாங்க நிறைய பேரு. அதுக்கப்புறம் 3000 போடுங்க உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும், 10000 கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியேதான் வருது. ஆனா மெயினா படிச்சவங்க தான் ஏமாறுறாங்க. அதாவது உழைக்காமையே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வருது. படித்த உடனே வேலை கிடைக்கணுங்கிறத விட வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை செஞ்சிட்டு இருக்கலாமே அப்படின்னுதான் படித்தவங்கள நினைக்கிறாங்க. அதே பாமர மக்கள் அறியாமையும் செய்யறாங்க, இவ்வளவு கொடுத்த இவ்வளவு வருதாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அறியாமையினாலையும் இதோட சேர்றாங்க. படித்தவங்களே ஏமாத்துறாங்க படிக்காதவங்கள்ட்ட, அப்புறம் அவங்களும் வாங்குறாங்க. இதுதான் நடக்குது. அதனால பேராசையும் ஒரு காரணம். பேராசையினாலதான் இது அடையுது, நமக்கு ஈஸியா கிடைக்குது, உழைக்காமையே கிடைக்குது அப்படின்னுட்டு வாங்குறதுனாலதான் இந்த தொழில் வந்து முன்னேறிட்டே போகுது. அப்போ நாட்டுல வந்து ஜனங்களுக்கு உழைக்காம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்துருச்சு. அதனால இந்த ஜனங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஈஸியா என்ன பணம் கிடைக்குதோ அதில் போய் பொறுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா இத்தனைக்கும் காரணம் பேராசை. பேராசை தான் கௌதம புத்தர் சொன்ன மாதிரி ஆசைக்கு அழிவு, அழிவு தான் மெயின்ல போய் முடியும். அதனால உழைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் ஜனங்களுக்கு கம்மியாகுதுன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. எப்படி ஈஸியா பணம் கிடைக்கணுமா அந்த மாதிரி சம்பாதிக்கலாம், நல்ல பெரியவங்களா ஆகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது அப்படிங்கிற எண்ணம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஓகே, தாதகப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேராசை தான் முதல் படி, தொடக்கமே அதுதான் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேராசையும் ஒரு காரணம் தான் இல்லையா? இந்த அறியாமை வந்து இன்னொரு பட்சம் இருந்தாலும் பேராசை அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி மோசடிகளில் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில், தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்ரீஹரிணி மற்றும் பிரதீபா உங்களோட இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: அதிகபட்சமான காரணம் வந்து
2: பேராசையா இல்ல அறியாமையா.
1: ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்கு. இந்த தலைப்பின் கீழே நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக நிறைவு நேயரா ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்டயும் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம்.
3: அண்ணா
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் சூப்பரா இருக்கேண்ணா,
3: ரொம்ப சந்தோஷங்க. அதாவது நீங்க சொன்ன கருத்து வந்து டிஜிட்டல் முறையில பேராசையா அல்லது அறியாமையான்னு கேக்குறீங்க. பேராசை அப்படிங்கிறது எங்க இருந்து வருங்க? அறியாமையிலிருந்துதான் பிறந்து வருது. அதை விட பேராசை தனியா ஒண்ணு இல்லைங்க. பேராசை வந்து அறியாமைங்கிற இருள் இன்னும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டும் இருக்குதுங்க. விழிப்புணர்வுங்கிற ஒளி இன்னும் வரல. அது வந்துதான் இந்த பேராசையே பட மாட்டாங்க. பேராசை படுறது அறியாமையினாலதான் பேராசையே வருது அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா.
3: ஆமாங்க, அறியாமைதான் இதுக்கு முக்கிய காரணமே. ஏன்னா இப்ப எத்தனை பேர் பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நம்ம கதைகள் எல்லாம் படிச்சுக்கோங்க. நம்ம இந்த கண் கூட பார்த்துக்கிட்டு இருந்தும் அந்த காரியத்தை நாம செய்யணும் அப்படின்னா இன்னும் நம்ம கிட்ட அந்த விழிப்புணர்வு வரலங்க மாட்டோம்.
1: ஆமாண்ணா,
3: அறியாமைதான் இன்னும் நம்ம கிட்ட இருக்குது.
1: அறியாமையில இருந்து தான் முதல்ல பேராசைய வருது. சோ அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்து மேல ஆசை இல்ல, பேராசைப்பட்டு இந்த மாதிரியான நிலை வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ அது மட்டுமே இல்லாம விழிப்புணர்வும் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நானுமே சொல்றேன், விழிப்புணர்வு நமக்கு முதல்ல வேணும். விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்து கரெக்டா எது இருக்கு அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ பிரதீபா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக்கா, இது கஸ்தூரியண்ணா சொன்ன மாதிரி அறியாமை தான் முதல் காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ மோசடி பண்றவங்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. அது அந்த போலி ஆப்பையே வந்துட்டு ஒரிஜினல் மாதிரி வச்சு ஒரிஜினலா அவங்க கேட்கற மாதிரி அந்த விதத்துல கேட்கற மாதிரி பண்ற மாதிரி இருக்காங்க. அதனால படிச்சவங்களே சில டைம் ஏமாந்து போற நிலைமை வர மாதிரி
1: இருக்கு.
2: அதனாலதான் இது அறியாமையும் ஒரு காரணமா இருக்கும்னு நான் சொல்றேன்.
1: ஓகே ஓகே பிரதீபா, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அறியாமையும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த விழிப்புணர்வும் அதிகமாக தேவை இப்போ மக்களுக்கு இடையில். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா புது டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில், எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில், ஒரு சூப்பரான சிறந்த தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கேருந்து நாங்கள் பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். டாட்டா பாய் பாய் நேயர்களே.
2: பாய் நேயர்களே.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் உங்க கூட பேசுறதுக்கு வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி கேட்டுட்ருக்க நேயர்கள் ரொம்ப அப்படியே வந்து ஜாலியாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மனசையும் ரொம்ப நலமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, பழங்கள் நம்ம வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்கிட்டு போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழங்கள். ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் தெரியுங்க, அதாவது பழங்கள் சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமும் மாறிடுவோம். அதனால தான் ஒருத்தங்க வந்து ஒரு காய்ச்சலோட தலைவலியோட இன்னும் உடல்நல பிரச்சனைகளோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இவங்க வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யார் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்து நம்ம வந்து பார்க்க போனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம பழங்கள் தாங்க வாங்கிட்டு போவோம். இதிலிருந்தே வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், பழங்கள் தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் பழங்கள் எடுத்து அதுக்கப்புறமா ஆரோக்கியமாக மாறுறதுக்கு நல்லா இருக்கும்போதே பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்ற உணவுகளோட ஒரு மூலியமாக கிடைக்கிற சத்துக்கள்ல இருந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து நடுவில் பழங்கள் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற சத்துக்கள் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குங்க நம்மளுடைய உடலுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்மளால் எளிமையாக ஒரு ரெண்டு வாழைப்பழம் வந்து சாப்பிட முடியும். காலையில் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 7:00 வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிட்லாம், இல்லை ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பழம் மாதிரி சாப்பிட்லாம். இப்போ நாளுக்கு வந்து ஆப்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆஃப்டர்நூனில் டெய்லி வந்து ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க. இல்லை ஆப்பிள் இல்லையா, மாதளம் பழம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழமை நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரெகுலராக அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாறு ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நான் வந்து பேசிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ கேட்ட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாடலுக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 மியூசிக்கில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் எப்பயுமே நம்ம கூட வந்து மருத்துவர்கள் இணைவாங்க இல்லைங்களா, ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஹோமியோபதி மருத்துவத்தில் அவங்களுடைய பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஹோமியோபதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே வந்து அலோபதி வந்து மற்ற மருத்துவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அதை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்டே கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் மேம் ஏற்கனவே வேறு ஒரு மருத்துவத்தில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கவங்க, ஹோமியோபதியும் சேர்த்து எடுத்துக்கலாமா இல்லை என்ன பண்ணலாங்க மேம்?
2: கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக நீண்ட நாட்களுக்கு அலோபதி எடுத்துக்கிட்டு இருக்கவங்க சடனாக அலோபதியும் நிறுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா வித்ட்ராவல் சிம்டம்ஸ்னு வரும். அதாவது நீண்ட நாட்கள்லாம் சர்க்கரை வியாதி, எபிலெப்சி ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அதுக்கு, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாத்துக்குமே தைராய்டு ப்ராப்ளம்ஸ், சடனாக வந்து நம்ம அலோபதி நிறுத்தினோம்னா வித்ட்ராவல் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஹோமியோபதி மருந்தும் சைமல்டேனியஸாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலோபதி மருந்தை டாப்பர் டவுன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம்.
1: கண்டிப்பாக மேம், அதாவது எடுத்த உடனே நம்ம வந்து ஹோமியோபதி மட்டும் எடுத்துக்கிட்டு அலோபதி விடக்கூடாது, அது எடுத்துக்கிட்டே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்.
2: அப்புறம் அலோபதி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு காலகட்டத்தில் அலோபதியும் நிறுத்திட்டு ஹோமியோபதியும் நிறுத்திடலாம். ஈவன் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷனுக்குலாம் ஒன்ஸ் நீங்கள் மருந்து சாப்பிட ஆரம்பித்தா சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு பர்மனன்ட் ரெக்கவரி நம்ம கொடுத்துட்டோம்னா நிறுத்திக்கலாம்.
1: கண்டிப்பாக மேம், ஹோமியோபதி அதே மாதிரி ஃப்ளவர் மெடிசன் இதுன்ட்டு ஒன்றாங்க மேம் இல்லை வெவ்வேறுங்களா?
2: ஹோமியோபதி ஃப்ளவர் மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியோட பார்ட் சரிங்களா. அது வந்து மனசு சம்பந்தமான நோய்களுக்கும் ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஹோமியோபதிங்கிறது ஒரு லார்ஜ் ஸ்கேல், அது இது வந்து ஒரு பார்ட்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். இணைஞ்சி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம சோனா எஃப்எம் என்றும் நல்லமுடன் நிகழ்ச்சி போட்டிருந்தா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம நிலையனுக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707078. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புரூஸ்லி அவர்கள் பற்றின ஒரு நியூஸ் வந்து நான் ரீசெண்டாக இணையதளத்தில் படித்தேங்க. அதாவது அவர் காலையில் எந்திரிச்ச உடனே அவர் அஃபர்மேஷன் பண்ணுவாராம். அதாவது அஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம மனசுக்கிட்ட நாமளே வந்து வாய் விட்டு நிறைய முறை வந்து சொல்ல

கூடிய ஒரு விஷயம். இது வந்து அஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி புரூஸ்லி காலையில் எந்திரிச்சதும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டு மூணு விஷயங்களை அவர் வந்து அஃபர்மேஷன் பண்ணுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்லபடியாக அமையும், இந்த நாள் என்னுடையது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஐ ஆம் த பெஸ்ட், நான் சிறந்தவன். இப்போ இந்த காலையில் எந்திரிச்சதும் நான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மையும் வராதுங்க. ஏன்னா நம்ம தான் சிறந்தவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயல்பிலே இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த நாள் என்னுடைய இது அப்படின்னா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் வந்து இரண்டு மூன்று விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த மார்னிங் அஃபர்மேஷனாக வந்து சொல்லுவார். ஆனாலும் இந்த மனமே நலமாக நம்மளுடைய மனசை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சதுமே எப்படி எந்திரிப்போம், இந்த நாள் எப்படி போதோ இல்லையோ தெரியலையே, நேற்று வந்து நம்மளை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணிட்டாங்களே, அந்த ஏதோ ஒரு டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே நம்ம மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனாக வந்து காலையில் எந்திரிக்கும் போதே எந்திரிப்போம், எப்படி இன்றைக்கி நாள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய நாள் என்னுடையது, இன்றைய நாள் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் மனதில் அது பதியும் போது அன்றைக்கி நாள் சிறப்பாக தாங்க இருக்கும். அதே மாதிரி ஐ எம் த பெஸ்ட் அப்படின்றது அந்த நாளுக்கு மட்டுமே இல்லைங்க, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே பயன் தரும். ஏன்னா ஐ எம் த பெஸ்ட் அப்படின்றப்ப இன்றைக்கும் ஐ எம் த பெஸ்ட்டு தான், நாளைக்கும் ஐ எம் த பெஸ்ட்டு தான். ஸோ அதுவும் நம்மளுடைய ஆள் மனதில் பதிஞ்சது அப்படின்னா அப்படியே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் பெஸ்ட்டாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதனால் புரூஸ்லி அவர்கள் ஃபாலோ பண்ண இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து மார்னிங் டைமில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பணமருத்துப்பட்டியில இருந்து வீரமணி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்கலாம். அக்கா வணக்கம். அக்கா அக்கா இந்த வீட்டு முறை வைத்தியத்தில் கஷாயம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸுங்கக்கா. பெரியவங்களுக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் அப்படின்னா எந்த மாதிரியாக கஷாயம் செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்க்கா?
2: ஆமாம், பெரியவங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறதுனா தலைவலிக்கு அது தேவையில்லை. சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொத்தமல்லி வறுத்து போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரை கொதிக்க வச்சு நல்லா சூடாக அந்த காப்பியை குடித்தாலே தலைவலி தானாக போயிடும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து இப்போ இருந்துக்கிட்டீங்க. சுக்கு அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்களை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப விளக்கமாக வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த சுக்கை பற்றி ஒரு பழைய பழமொழி வந்து இருக்குங்க, சுக்குக்கு மிஞ்சினா மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழி வரும். ஆனால் எனக்கு இது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது, சுக்குக்கு மிஞ்சினா மருந்து இல்லை. அப்போ பாருங்கள் இது எவ்வளோ உயர்ந்ததாக அந்த சுக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரை ஜிஞ்சர், அதாவது நல்லா காய்ந்து பெண் இருக்கக்கூடிய அந்த இஞ்சை தான் வந்து சுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இஞ்சை அதாவது சுக்குவை நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறைகளில் பயன்படுத்துங்க. குறிப்பாக சளி, இருமல், சுவாச பிரச்சனைகள், தலைவலி, அதாவது பக்கா கூட வந்து சொன்னாங்க தலைவலி வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு சுக்கானால் நமக்கு வந்து தலைவலி குணமாகும். அதே மாதிரி மூட்டு வலி, வீக்கம், இதுக்கு எப்படி நாகராஜ் சுக்கை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடலில் ஏற்படுற வீக்கங்களை வந்து குறைக்க உதவுதுங்க. வாத நோய், மூட்டு வழியால் அவதிப்படுறவங்க சுக்குத்தூளை தேனில் கலந்து அவங்க சாப்பிட்லாம். சுக்கு விழுத அவங்க வந்து மூட்டுகளில் தடவலாம். ஸோ இது வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சுக்கை இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த சுக்கை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கு வந்து உடலில் மெட்டபாலிசத்தை வந்து தூண்டி தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்குங்க. உடலடையை குறைக்க நினைக்கிறவங்க காலையில் சுக்கு நீர் இல்லாட்டி சுக்கு டீ வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு இந்த சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ கட்டாயமாக அவங்களுமே வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டே இருக்கங்க. உடற்பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி உடற்பயிற்சி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பாங்க. அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க வந்து அவங்களுடைய வெயிட் வந்து உடனே கெயின் பண்ணும், இல்லை நல்லா ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு தேவை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட அந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து மாத்திரை வடிவிலும் சரி, இல்லை வந்து ஒரு பவுடராகவும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது ஜிம்முக்கு போகாதவங்களும் எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம், ஆனால் பரிந்துரைப்படி எடுத்துக்கணும். இப்போ ஒரு மருத்துவரை சந்தித்து இல்லை ஒரு டயட்டிஷியனை சந்தித்து என்னுடைய உடம்புக்கு வந்து இப்போ ப்ரோட்டீனை வந்து என்ன மாதிரி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறவங்க அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இப்போ அவங்க எடுத்துக்கிற அந்த ப்ரோட்டீன்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருவாங்க, உடம்பில் வந்து போய் சேர்ந்துடும். ஆனால் நம்ம ஜிம்முக்கு போகாமலும் வீட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணாமலும் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் நிறைய எடுத்துகிட்ருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது பொதுவான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துகிட்ருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம், ஏன்னா கிட்னி பாதிப்பு கூட வந்து ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் வீட்டில் நான் வந்து என்றைக்காவது தாங்க ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதுவும் சும்மா ஒரு தண்டால் அந்த மாதிரி தான் வந்து எடுப்பேன் அப்படின்னா அதற்கான ஒரு டயட்டிஷியனை பார்த்து இந்த மாதிரி நான் கம்மியாக தாங்க ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஆனால் இருந்தாலும் ப்ரோட்டீன் வந்து என் உடம்புக்கு தேவைப்படுது, சரியான அளவு எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த சப்ளிமெண்ட்ஸை. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கணுமா, சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னா ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு வந்து தேவை தான், ஆனால் சப்ளிமெண்ட் வடிவில் எடுத்துக்கணுமா அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க எடுத்தே ஆகணுமா அப்படின்னா அப்படியும் இல்லைங்க. உணவுகளில் இருந்து கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்துருக்கு, கொண்டக்கடலையில் அதிகமான ப்ரோட்டீன் வந்துருக்கு, இன்னும் சில்லி சிக்கனில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும், சில்லி சிக்கன் இல்லை சிக்கனில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சோயா பீன்ஸ் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் சோயா பீன்ஸ், அதுக்கப்புறம் பன்னீர், பன்னீரில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்திருக்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்குறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தலாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட ஆரம்பத்துல என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த போனுக்கான ஸ்மார்ட் போன் ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு அசத்தலான ட்ரிக் தான் இந்த ட்ரிக்கு. வந்து என்ன எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து மொபைல் சைலண்ட்ல போட்டுருக்கீங்க, அப்படி சைலண்ட்ல போட்டிருக்கப்ப நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு முக்கியமான நபர்கள், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை கணவர் மனைவியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்களாம் கால் பண்ணால் மட்டும் அந்த சைலண்ட்டையும் தாண்டி நம்ம ஃபோன் லிங்க் ஆகிற மாதிரி இருந்து அப்படி இருக்கும். இப்போ சைலண்ட்னு கூட வேண்டாம், ஒரு சில டைம்ல வந்து நம்ம டு நாட் டிஸ்டர்ப் மோடு போட்டுருவோம். அந்த மாதிரி சமயத்தில் இவங்க கால் பண்ணால் மட்டும் எனக்கு கால் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, வேணும் அப்படின்னா என்கிட்ட அதுக்கான ஒரு செம்மையான ட்ரிக் இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட கான்டாக்டை கிளிக் பண்ணி அவங்களே ஃபேவரேட்ல ஆட் பண்ணிடுங்க. ஃபேவரேட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட நோட்டிபிகேஷன் பார் இருக்குல்ல, நம்ம மொபைல் இன்டர்நெட் ஆன் பண்றதுக்கோ இல்ல வந்து ப்ளூடூத் ஆன் பண்றதுக்கோ மேல இருந்து கீழே இறக்கி பண்ணுவோம்ல, அதை மேல இருந்து கீழே இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கு அப்புறமா அங்க பாத்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்ல, அது நிலா மாதிரி போட்டிருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஐக்கான் இருக்கும், டிஎன்டி இல்லனா டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அலோ கால்ஸ் ஃபேவரேட் அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுனா, அது ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை டைம் உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ கால் பண்ணாலும் டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல இருந்தால் அவங்களோட கால் மட்டும் உங்களுக்கு வர மாதிரி இது செட் பண்ணி கொடுத்துரும். இப்படி ஒரு சூப்பரான ட்ரிக்கை இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக அருமையான ரெண்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க திட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே கேட்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ பாட்டை கேட்டுவாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர அது ஒண்ணுலடா அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்? அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் குழப்பிட்டு இருக்க. என்னதான் சொல்ல வர? அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
3: ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்களை அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது பகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். அதனால கருத்துக்கள் இதான் தான் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான 5G ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு அருமையான ஸ்மார்ட் போன் கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் வேணும், யூனிக்கான டிசைனில் யூனிக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படிங்கிறது தான். நத்திங் ஃபோனோட 3A லைட்டான வேரியண்ட்டு தான் இது. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மினிமலான டிசைனில் கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் இருக்கும். அதே மாதிரி மினிமலான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி 3 கேமரா வந்துருது, பின்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்துருது, சைடில் பட்டன்ஸ் வருது.

கேமரால உங்களுக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் வருது, அது கூட ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் மேக்ரோ கேமராவும் கொடுக்குறாங்க. முன்னாடி டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 17.19 சென்டிமீட்டருக்கு ஒரு பெரிய அமோல்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்ல பிரைட்னஸ், 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பின்னாடி உங்களுக்கு கிளிப் லைட்டும் கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நத்திங் ஃபோனில் பின்னாடி அந்த லைட் தான் வந்து யூனிக்காக இருக்கும், அந்த மாதிரி லைட்டு இந்த மொபைல்லையும் இருக்குது. இதில் நத்திங் ஓஎஸ் 3.5 வருது, ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் 15 வெர்ஷனோட. நத்திங் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த யூனிக்கான ஒரு மினிமலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். இந்த மொபைலில் ப்ராசஸர் வந்து மீடியா டெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 கோர் அப் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்டான ப்ராசஸர். உங்களால் ரேமையுமே வந்து பார்த்தீங்கன்னா 16 GBக்கு ரேம் பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். செக்மெண்ட்லேயே வந்து லாக் ஃப்ரீ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ப்ராசஸர் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, 33 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு தேவையான சார்ஜ் வந்து இது ஏற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 22 மணி நேரம் யூடியூப் பார்க்கலாம், 22 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், 47 மணி நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இதில் டூயல் 5G ஸ்மார்ட் பேண்ட் இருக்கிறதுனால கனெக்டிவிட்டி ஸ்பீட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த மொபைலில். இந்த மொபைல் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக்கு, ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது.

8,99 இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மக்களே. உங்களுக்கு நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் வச்சு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டேக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட
2: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
1: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல குடுறா.

0: தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைடுல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கேட்கலாம். முக்கியமா இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் ஆகட்டும், இல்லை ஆப்பை பத்தின அப்டேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சோனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். இல்ல இதுவா கேட்டு எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது, கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணியும் சொல்லலாம். அதே நம்பர் தான் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியும் சொல்லலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் பேசுவார். நம்ம எப்படி சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஜாக்கிரதையா இருக்கிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டெக்னாலஜி சார்ந்து அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் அப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஷி டெக்னாலஜில இருந்து ஹேம்நாத் இணைஞ்சிருக்காரு. இவர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாவும் கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹேம்நாத்.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ஹேம்நாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர் ஹேம்நாத். ஹேம்நாத், இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்ம பாக்கெட்டில் ஒரு 10-5 வச்சுப்போம், பர்ஸில் ஒரு 10-5 வச்சுப்போம். அதனால எங்கேயாவது போகிறப்ப நம்ம கையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. இப்போலாம் யூபிஐ ஆப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலாக மாறி இருக்கு. எங்கே போனாலும் ஃபோன் இருக்குல்ல, நம்ம ஃபோன்லேயே காசு கொடுத்துக்கலாம். அதான் நம்ம கிட்ட இந்த யூபிஐ ஆப்லாம் இருக்குல்ல, யூபிஐயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறதுல மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதில் இந்த விஷயம்லாம் இருக்குது, இதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் என்னென்னலாம் இருக்குது?
2: ஆ சூப்பர் ப்ரோ. நான் ரீசெண்டாக நீங்கள் சொன்னப்போ நான் வந்து இதை பிளாக் படித்தப்போ நான் படித்தேன்னு தான் ஞாபகம் எனக்கு. சேலமில் வந்து ஒரு பர்சன் வந்து ஓடிபி மாற்றி சொல்லி 10K பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணாங்க. ஸோ எப்போன்னு தெரியல, நான் படித்தனால நான் போயிருக்கேன். ஸோ அதுக்காண்டி அவங்க அவேர்னஸ் எல்லாம் என்ன பண்ணேன், இப்போ நம்ம எப்படி சொல்ல, இப்போ ஒருத்தவங்க போகிறோம், ஃபோன் நம்பர் அவங்க ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எல்லாத்துக்கே சொல்கிறது. இப்போ நான் மூலம் நம்மளே இருக்கோம். இப்போ நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்போ நம்ம பேங்க்குக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அவங்க ஓடிபி சொல்லி எனக்கு எடுத்தாப்பா அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓடிபி

0: வெளியில சொல்ல ஓடிபி பின் நம்பர் அந்த எல்லாத்தையும் தவிக்கணும். இப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பத்திலாம் பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம் கார்டு கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ஏடிஎம்லோ இல்ல காசு எடுக்கப்ப இந்த பின் நம்பர் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது யாரோ அன்னோன் பர்சன் யாருன்னே தெரியாது ஒருத்தவங்கட போயிட்டு மூணாவது மனுஷன் போயிட்டு எனக்கு இதை பார்த்து எடுத்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி காட்டுற அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிக்கணும், தவிர்த்து இருக்கணும் நம்மளும். இதே வந்து நம்ம பர்சன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னா அவங்களோட ஷேர் பண்ற ஓகே, பட் வந்து தெரியாத பர்சன் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். இந்த ஓடிபி சால்வ் பண்ணுறது பின் நம்பர் எல்லாம் சால்வ் பண்ணுறது எல்லாத்தையும் தவிக்கணும்.
1: நீங்கள் வந்து யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு பேங்க் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பின் நம்பர் போட்டு வைப்பீங்க. முக்கியமாக யூபிஐ ஆப்புக்கு யூபிஐ ஐடி அது யூபிஐ பின்னுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறீங்களே அப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி அந்த பின் நம்பரை யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு ஹேம்நாத். ரொம்ப நன்றி ஹேம்நாத் இன்றைக்கி நம்ம கூட இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் தெக்குரு நிகழ்ச்சியில திவாகரனுடன். இன்னைக்கு நம்ம கூட தெக்குரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய ஹேம்நாத் இணைஞ்சிருந்தாரு. அவர்கிட்ட தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ உங்களுக்காக தெக்குரு நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப அம்சங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைலை பத்தினது தான். நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப மொபைல்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. இப்ப மொபைல்ல நிறைய பார்ட்ஸ்னா பேட்டரி இருக்கு, அதுலயே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. அதுல ஒவ்வொன்றுமே நம்ம கரெக்டா தனியா மெயின்டைன் பண்ணணும், இன்க்ளூடிங் நம்ம மொபைல்ல சைட்ல இருக்க பட்டனை முதற்கொண்டு. பட்டன் தானே இதெல்லாமா மெயின்டைன் பண்ணுது வாகர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா விடாதீங்க. பட்டன் நீங்கள் கரெக்டாக அதை சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, மொபைலோட சைடில் இருக்க பட்டனை சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதில் அழுக்க சேர்ந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். சரி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்க்ரீனை பற்றினது தான். மொபைல் ஸ்க்ரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மொபைல்லையுமே ஒவ்வொரு மாதிரியான ஸ்க்ரீன் இருக்கும். அமோல்ட் டிஸ்பிளே இருக்கும், ஒயில் டிஸ்பிளே இருக்கும், இந்த மாதிரி நிறைய வகையான டிஸ்பிளே இருக்கும். எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலோட டிஸ்பிளேயுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் நாம் வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் சரி அந்த மொபைலுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டே ஆகணும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அது ஒரு டெம்பர்டு கிளாஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்க்ராச் கார்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நம்ம மொபைலுக்கு போட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம மொபைலோட டிஸ்பிளே வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மட்டும் போட்டால் போதுன்ட்டு அப்படியே விடாதீங்க, ஒரு மொபைலுக்கு ஒரு நல்ல பேக் கவர் ஒன்று வாங்கி போடுங்க. மொபைலோட ப்ரொடெக்டிவ் கேசஸ் தான் வந்து நம்ம மொபைலை ரொம்ப பாதுகாக்குது. ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரீன் கார்டு போட்டால் போதாதா, டெம்பர்டு கிளாஸ் இந்த மாதிரி ஒட்டினா போதாதா, எதுக்கு வந்து நம்ம மொபைலுக்கு ஒரு பேக் கவர் வாங்கி போடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைலை கீழே போடுறப்ப பெரும்பாலும் மொபைல் அடிபடுறது அந்த மொபைலோட டிஸ்பிளே தான். அதனால் மொபைலுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கவர், நல்ல ஸ்ட்ராங்கான கவர், பிளாஸ்டிக் கவரில் போட்டிங்க, ஒரு சீப்பான குவாலிட்டியில் கவர்லாம் போட்டிங்கன்னா மொபைல் உடையிறதுக்கு முன்னாடியே அது உடஞ்சிரும். அதனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மொபைல் கவர் வாங்கி போடுங்க. அதை பார்த்து நல்லா தரமானதாக வாங்கி போடுறப்ப மொபைல் கீழே விழுந்தாலும் டிஸ்பிளேல அடிபடாத மாதிரி பார்த்துக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால உங்கள் மொபைலோட டிஸ்பிளேவுமே வந்து ரொம்ப நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் தான் தான் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சுத்தமே கிண்டுமே பரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க உன்னை தடுக்க உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்க எவனும் இல்லை.

எல்லாம் வணக்கம். என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நம்ம லைஃப்ல நிறைய நிறைய ஆச்சரியங்கள்லாம் வந்திருக்கும். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்களுக்கும் ஒரு ஆச்சரியம் வந்து காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா,
4: அது ஆச்சரியம் இல்லை, அதிசயம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில குருவுடன் இணைஞ்சிருக்கிறது நான் திவாகர். இங்க ரெண்டு பேரோட தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்க போறீங்க.
3: ஆமா,
4: சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. குரு காலையிலிருந்து பேப்பரும் பேனாவும் கையுமாவே சுத்திட்டு இருக்கிறாரு, நிறைய எழுதி வச்சிருக்காரு உங்ககிட்ட சொல்றதுக்காக.
3: ஆமாண்ணா, நீங்க சொன்னது உண்மைதான். அப்படியே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், என் உயரத்துக்கு ஷீட்டை ரெடி பண்ணி
4: வச்சிருக்கேன். மளிகை லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்ல போறாரு. அதெல்லாம் கேட்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 இது வாலிபேசி நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் குரு குருவுடன்.
3: ஆனால் இப்போ லைஃப்ல எல்லாருக்கும் எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா அந்த டென்ஷன்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா நம்ம போய் கிட்ட நின்னால எதுக்கிடா கிட்ட வரேன்னு சொல்லலாம் கேட்பாங்க. உங்க லைஃப்ல அடிக்கடி டென்ஷன்லாம் இருக்கா? லைஃப் எப்படி போகுது?
4: என் லைஃபே டென்ஷனாக தான் இருக்குது.
3: இப்படி டென்ஷனாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணி உங்களை காம் டவுன் பண்ணிப்பீங்க, கூல் டவுன் பண்ணிப்பீங்க?
4: நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், என்னால் அளவு கிடந்த கோவம் இருக்கு யார் மேலேயாவது அப்படின்னா போய் சாப்பிடுவேன். ஒரு சில பேருக்குலாம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு பெங்களூர்ல ஒரு சில இடத்துல, பெங்களூர்ல நிறைய ஊர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அங்க வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல நிறைய கண்ணாடி பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கோவமா இருந்துச்சுன்னா நீங்க ஹெல்மெட் கிளவுஸ் அந்த சூட் எல்லாம் போட்டு போய் அங்க இருக்கிறத அடிச்சு உடைக்கலாம், உங்க கோவத்தை அங்க காட்டலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, வித்தியாசமா வினோதமெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில பேர் எல்லாம் பைக் எடுத்துட்டு சுத்தனா டென்ஷன் குறையும்பாங்க, ஒரு சில பேர் பேப்பர்ல எழுதி கிழிச்சு போட்டா டென்ஷன் குறையும்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு வந்து சோர்த்துனா டென்ஷன் குறைச்சோம்.
3: இது எனக்கு கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கு. பெங்களூர்ல இந்த அட்ரஸ் சொல்றீங்களா?
4: எதுக்குப்பா நீ ஷோ பண்ணினாலே உன்னோட டென்ஷன் குறைஞ்சு போயிருப்பா. நீ எதுக்குப்பா அங்க போற?
3: ஓகே ஓகே, நீங்க வந்து நினைக்கலாம் நாங்க எதுக்கு இப்போ இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட இதுதான் கேள்வியாவே வந்து கேட்க போறேன். என்ன அப்படின்னா, நீங்க டென்ஷனா இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி உங்களையும் நீங்க கூல் டவுன் பண்ணிப்பீங்க, காம் டவுன் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்கு. இப்போ நம்ம திவாகரனா வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு பதில் வந்து சொன்னார்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
4: அதை கேட்டு நீ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். மற்றும் உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் பாட்டு தான் வந்துட்டே இருக்கு,
3: கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன்லாம் ஆகுது அப்படின்னா அந்த டென்ஷனை நீங்கள் கூல் டவுன் பண்ண, காம் டவுன் பண்ண என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து கேட்டிருக்கோம்.
6: அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆவலாக சொல்கிறதுக்காக காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். காத்துட்டு இருக்காதிங்க, கால் பண்ணிவிடுங்க. 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் மற்றும் குரு குருடன் அந்த கருத்துக்களை நீங்கள் என் கூட சொல்லலாம். சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த டென்ஷன் ஆகிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு திரும்ப உங்கள் வீட்டே சொல்லிவிடுவோம். ஒர்க் ஆகல வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிம்போ.
5: நான் உங்களோட அந்த பாலிசின்னு எடுத்துக்கலான்னு இருக்கேன்.
6: எடுத்துக்கலான்ட்டு
5: கண்டிப்பாக. சரி, காப்பிரைட்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்க?
6: ஆமாம் ஆமாம், பெரிய காப்பி ரைட்டு. நான் டென்ஷனாக அது வந்து எனக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி குரு, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி தோணும் எனக்கு. அதை பிரச்சனையை பொறுத்து, பிரச்சனையோட அளவு பொறுத்து. இப்போ வந்து சின்ன தம்மா துண்டு பிரச்சனைனா அப்படியே தட்டி விட்டு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படின்னா அப்படி சாப்பாடு சாப்பிடுவேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படின்னா யார்கிட்டயுமே பேசாமல் கதவு விட்டு வீட்டில் உட்காந்துப்பேன். எல்லா ஃபோனு எல்லாத்தையும் வச்சு அப்படின்ட்டு வீட்டிலே உட்காந்துப்பேன். இது என்னை தேடாதிருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரியான சொல்யூஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி குரு?
5: எனக்கு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும், சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு தெரியல என்ன பண்ணுன்னு, எனக்கு தெரியல.
6: அப்போ என்ன பண்ணுறோம் இப்போ வந்து குருவை நம்ம டென்ஷன் பண்ணுறோம், குரு என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம். மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோபமாக இருக்கப்ப இல்லை டென்ஷனாக இருக்கிறப்ப நீங்கள் எப்படி உங்களே நீங்களே சமாதானப்படுத்திப்பீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்ம கால் பண்ணி சொல்லலாம். 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் சொன்னீங்களே குரு, ட்ராவல் பண்ணுறப்ப எதில் ட்ராவல் பண்ணுவீங்க?
5: மோஸ்ட்லி பைக்கில்ண்ணா.
6: பைக்கில் ட்ராவல் பண்ணுவீங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா?
5: பெட்ரோல் அடிக்கணும்.
6: அதுதான், அங்கே தான்
5: போடுங்க நிறைய சொல்லுவாங்க. இப்ப சொன்னா வந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேஷம் போட்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கரடி மாதிரி இல்லைன்னா ஓனாய் மாதிரி வேஷம் போட்டு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. நிறைய மக்கள் எல்லாம் வந்து அப்படியே ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க,
6: டக்குன்னு போட்டுக்கிட்டாங்க. அப்ப இனிமேட்டு சிங்கிள் சிங்கிள் ஒரு கரடி குட்டியும் ஓனாய் குட்டியும் நிக்க வச்சோம்னா மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஆகி ஹெல்மெட் போட்டுப்பாங்க. என்னப்பா நீங்க இதுக்காக நாங்க வந்து ஜூல இருந்து கொண்டா போக முடியும்? நமக்கே வந்து நம்ம உயிர் மேல அக்கறை இருக்கணும். நம்மளே நம்ம எத்தனை பேர் இருக்காங்க, நாம எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கறது இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிச்சு ஹெல்மெட்டை போட்டு போகணும். இது கூட பரவாயில்ல, ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய, வண்டியை தொடறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் அதை பண்ணிடுங்க. லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டணும். அதெல்லாம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு,
5: கண்டிப்பா புதுசா இருக்கு.
6: ஓகே மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, இது வாக்கர் மற்றும் குரு குரு உடர்.
5: ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறீங்க இல்லை உங்களுக்கு பயங்கரமான கோவம்லாம் வருது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. முன்னாடி நம்ம திவாகர் நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஸோ இப்போ ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்கு கேட்டு வந்துருக்கேன். நாம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட
2: மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
1: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல குடுறா.

0: சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற? அட சின்ன கப்பு தானே தேவா. அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
1: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
0: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
1: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
0: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பண்ணுறதுக்காக அவங்க கூட பேசிடுவோம். குரு குரு.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: ஒரு கோபத்துல இருக்கும்போது
0: ஒரு குழந்தைங்களோட விளையாடும் போது,
2: ஆமா, குழந்தைக்கு எடுத்து வந்து நம்மளோட விளையாட வந்ததுன்னா கோபம் எல்லாம் பறந்து
0: போயிடும்.
2: அதே போல பாட்டு, பழைய பாட்டு, ஆவரேஜ் பாட்டு எல்லாம் வந்ததுன்னா எடுத்துக்க மாட்டோம், அவ்வளவு பிடிக்காது. ஆனா மெயினா குழந்தைகளும் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி பாட்டி. ருக்மணி பாட்டி சொன்னாங்கல்ல, வந்து குழந்தைங்களோட விளையாடுறப்ப நமக்கு வந்து அந்த கோபம் போயிடும் அப்படின்னாங்க. கரெக்டா சொன்னாங்க.
1: ஆமா, உங்களுக்கு கோபமே வராது.
0: ஆமா, ஆனா நானே ஒரு குழந்தையா இருக்கப்ப நான் எந்த குழந்தை போய் விளையாடுறது?
1: அப்ப நானு
0: நீங்க குழந்தைய ஒண்ணும் பிறக்கவே இல்ல குருகுரு. நீங்க குழந்தை கேட்டீங்களா வரவே மாட்டீங்க குருகுரு.
3: ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களே, நானும் ஒரு குழந்தைதான். உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது
0: இங்க பாருங்க, இங்க ஒரு குழந்தை வருது. எல்லாரும் இப்படி குழந்தையாவே இருந்தா இப்படி. சரி, சூப்பரா சொன்னீங்க ருக்மணி பாட்டி, ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்கு. ஆக்சுவலா அவங்க சொன்ன ரெண்டு பாயிண்ட்டுமே வேலிடான பாயிண்ட் தான். குழந்தைங்களோட விளையாடுறப்பையும் நமக்கு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும், கோபம் வந்து குறையும். இன்னொன்னு வந்து பாட்டு, பழைய பாட்டு, பாட்டியை வந்து பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் நம்ம கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கொஞ்சம் காமாவோம். நீங்கள் சொல்லுங்கள் பிரதீபா, நீங்கள் வந்து கோபமாக இருந்தீங்கன்னா உங்கள் கோபத்தை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
3: கண்டிப்பாக என்னை யார் கோபப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கோபப்படுத்திட்டு நான் நார்மலாகிடுவேன். இல்லைன்னா எனக்கு வேறு என்ன பண்ணாலும் இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருக்கும்ண்ணா.
0: சூப்பராக சொன்னீங்க. அதனால் இனிமேட்டுக்கு பிரதீபாவை யாரும் கோபப்படுத்தாதீங்க, அவங்கள கோபப்படுத்தினா நீங்கள் கோபம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. சூப்பர், அருமை. மக்களே, நீங்களும் வந்து இந்த இது மாதிரி பேசு நிகழ்ச்சியில் பேசணும், இந்த தலைப்பில் பேசணும்னா கால் பண்ணுங்கள். 9787-7-0-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம்,
1: என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டீங்க இல்லைன்னா கோபம் பயங்கரமாக வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப்பு பேசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே இருக்குது.
0: இந்த நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாலியாக உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட ரெண்டு பாட்டு, அற்புதமான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலி பயசு நிகழ்ச்சியில் திவாகர், குரு குரு மற்றும் பிரதீபாவோட. MJF

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனசை தொழுத்தேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: சோனா எஃப்எம் 107.8 இது வாலி பேசில் நாங்கள் மூணு பேரும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். திபாகர், குருகுரு மற்றும் பிரதீபா. நாங்கள் மூணு பேரும் தான் இன்றைக்கி இது வாலி பேசில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா, நீங்கள் டென்ஷனாக இருக்கப்போ என்ன பண்ணி உங்களை நீங்களே சில் பண்ணிப்பீங்க, என்ன பண்ணி உங்களை நீங்களே காம் பண்ணி சமாதானப்படுத்திப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கேட்குறப்ப எனக்கே வந்து இவங்க பேசுறது கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிட்டா வந்து சரியாயிடும், சாப்பிட்டா டென்ஷன் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். குரு வந்துட்டு என்னன்னா எனக்கு அது தெரிலங்கண்ணா, நான் டென்ஷன் ஆனாதானா இப்போ நான் எப்படி ரியாக்ட் ஆவேன் அப்படின்னு கஜினி சூர்யா மாதிரி பேசுறாரு. பிரதீபா வந்துட்டு நான் யாரு கால் பண்ணாலும் அவங்களுக்கே கால் பண்ணி கோவப்படுத்திட்டு நான் சில்லா இப்போ நான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் டென்ஷனாக இருக்கப்ப என்ன பண்ணால் நீங்கள் சமாதானம் ஆவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணி சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்
3: 9787707.8
1: அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்ககிட்ட சொல்லலாம். இப்போ பிரதீபா சொன்ன மாதிரியே எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இப்போ எங்கள் வீட்லேயுமே வந்து நாங்கள் கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு நவுந்து போயிடுவோம்.
6: ஏன்னா
1: அங்கே இருந்தால் தானே நீ கத்திகிட்டே இருப்பேன். நான் அங்கேருந்து நவுந்து போயிட்டுனா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு,
6: இது இப்படி போயிடுச்சுன்னா எப்படி நான் பேச பேச நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்
1: அப்படி போவோம். ஒரு சில டைம் என்ன ஆகுனா அங்கே வந்து அந்த சுச்சுவேஷனை காண்போ வளர்த்து விடாமல் அந்த சண்டையை பெருசாக்காமல் நம்ம அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கு, நல்லா வாங்கியிருக்கேன், சமத்தியாக வாங்கியிருக்கேன் நான், அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா பிரதீபா? அவங்க என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க?
3: இதே மாதிரி தான் நம்ம ஏதாவது பேசுனா கோவப்படுத்தினா அவங்க வந்து நாளைக்கு பேசிக்கலாம், நைட்டு பேசிக்கலாம், அப்புறமா பேசிக்கலாம்னு நவுத்திட்டே போவாங்களே தவிர வந்து பேசவே மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க.
1: இதில் என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறேன், எதுக்கு தெரியுமா? அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் மறந்து போகிறதுனால நமக்கு ஞாபகமும் இருக்காது, சரி எதுவும் ஒன்று போங்க கோவம் மட்டும் இருக்கானா என்ன காரணம் தெரியாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இந்த நண்பர்கள்னு சொன்னவொடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது குரு. நீங்கள் என்ன நண்பர்கள் பற்றி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே.
6: நண்பர்கள், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் எப்போ டென்ஷன் ஆனாலும் அந்த டென்ஷனோடு அப்படியே எனக்கு கால் பண்ணி என்னை திட்டிட்டு வச்சிருவான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்டா என்னை திட்டுனு சொல்லிட்டு அடுத்த நாள் கால் பண்ணி பேசுவேன்.
1: அது என்ன தெரியுமா, நான் வந்துட்டு எதுவும் அட்வைஸ் கேட்குறதையா கால் பண்ணல, நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாரு. இதை நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கு நண்பர்கள்னு சொல்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நண்பர்களுக்காக நம்ம எவ்வளவோ விஷயம் பண்ணுறோம்.
6: ஆமாம், கண்டிப்பாக.
1: என் நண்பர்லாம் எனக்கு டீ கூட வாங்கி தர மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் சீனாவில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு குரு.
6: என்னதுன்னா?
1: அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லிவிடுங்க.
6: என்ன அப்படின்னா, இப்போது திவாகரன் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஆத்திரம் அவசரம்னு கேட்டால் காசு கூட தரமாட்டாங்க, டீ கூட வாங்கி தரமாட்டாங்க. ஆனால் சீனாவில் சேர்ந்த ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட நண்பருக்கு 28 கோடி மதிப்புள்ள சொத்தையே வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு எழுதி வச்சிருக்கலாம்ல, ஏன் நண்பனுக்கு எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அவர் வந்துட்டு கஷ்டப்படுற காலத்தில் அவங்க அப்பா அம்மாவிட ஃப்ரெண்டு தான் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாராம். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக, டெடிக்கேஷனுக்காக லீ அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு 28 கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து அப்படியே எழுதி வச்சிட்டாரு. கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல?
1: சூப்பராக இருக்குது. இருந்தாலும் ஒரு கொஞ்சமாவது அவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். கஷ்டத்தில் உதவுனே நண்பன் நண்பன் அப்படிங்கிற மாதிரி.
6: என்ன மாதிரி?
1: நீங்களா கஷ்டத்துலையா உதவுனீங்களா? ஆ, சூப்பருங்க. அப்படிதான் இருக்கு, கஷ்டத்துல ஃபோன் பண்ணா நீங்கள் தொடர்புகளும் வாடிக்கையாளர்னு வரும் உங்களுக்கு. என் குரு, நீங்களா கஷ்டத்துல உதவுவீங்க? சரி, இருந்தாலும் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு மனதை நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லை அந்த மாதிரி. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி உயிர் நண்பன் இருந்திருக்காங்களா பிரதீப்?
7: உயிர் நண்பன் இருக்காங்கன்னா அதுக்குன்னு இந்த மாதிரி 28 கோடி
1: இல்ல சொத்தில் ஜெயிக்கிற அளவுக்கு ஆனா உயிர் நண்பன் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிற
7: மாதிரி தான் கண்டிப்பா இருக்காங்கண்ணா.
1: சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். மங்களே, உங்களுக்கு உயிர் நண்பன் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கல, நீங்க எப்படியா டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தா, டென்ஷன் ஆனீங்கன்னா அது எப்படி நீங்களே சமாதானப்படுத்திப்பீங்க அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லுங்க.
6: 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க, நாங்க இங்க மூணு பேரும் பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 அன்பே அன்பேன்னு சொல்லிட்டு அச்சுவோட சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாட்டுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 இது வலைபேசி நிகழ்ச்சியில்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு திவாகர் பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட மூணு பேரும் வந்து செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட எந்த தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த டென்ஷன் கோவம் எல்லாம் வந்தது அப்படின்னா அதை நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கம்மி பண்ணிப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி சில் அவுட் ஆவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்குங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்களை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா 9787 7 0 107 8
1: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரம் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறையத்தில் இருக்கும் சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அண்ணா.
2: மாலை வணக்கம் அண்ணா. தாமோதர அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கு, எந்த குறைபாடும் இல்லாமல்.
2: அற்புதம் அற்புதம் அண்ணா.
1: ஏன்னாக்கா எங்க சகோதரி கிட்ட சகோதரிக்கும் பேசுறேன் இல்லையா, அப்ப மன நிறைவுகள் இருக்கு.
2: நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம சொல்லுங்க
1: முன்னாடி இருந்து இந்த நட்பு மொத்தம் 9 பேர். அந்த 9 பேர் இன்ன வரைக்கும் நீடிக்குது. கோபம் வரப்போ நான் என்ன சொன்ன, கோபம் தானே பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு, நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்ப. கொஞ்ச நேரம் இருந்து போய் தண்ணியை தண்ணி கொடுப்பேன், என்ன குடி, இது நீ குடிச்சுனாக்கா உங்களுடைய கோபம் தனியும். கோபம் நம்மள அழிக்கக்கூடியது. இப்ப நானும் உன்னை எதிர்த்து பேசணும்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம நட்புக்கே ஒரு இது கிடையாது. நீ என்ன திட்டலாம், நீ கோபப்படலாம், அடிக்கலாம், அப்ப நான் பொறுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா, அப்பா என்னை அடிக்கிறப்போ நான் கைய தூக்க மாட்டேன், எங்க அப்பா கல்லி தண்ணி வரும். ஏன் ஒரு குழந்தைய எப்படி அம்மா இல்லாம வளர்க்கிறீங்கன்றது பெற்றவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறதுன்றது அந்த நட்புக்கு தான் தெரியும். அந்த நட்பு எப்படி வந்திருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நட்பை புரிஞ்சுக்கிட்டவன் என்னதான் கோபப்பட்டானா, அந்த நண்பன் கோபப்படாம இருந்துட்டானாக்கா அந்த நட்பு கோபத்துல தனியும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டோட கோபப்பட்டா கூட நான் அந்த அம்மா காலத்தோடு என்னன்னு, நமக்கு கோபப்பட்டாக்க மூணாவது மனசை வந்து நமக்கு மதிச்சம் பண்ணுவான். அந்த வாழ்க்கை வாழ்றது வேஸ்ட்
0: அப்படின்பா.
1: கோபம் நம்மள அழிக்கக்கூடியது. அப்படி கோபம் வந்துதான் தண்ணி குடிக்கணும் இல்லையா, அப்படின்ட்டா வேற எதனா புக் எடுத்து படுத்துனாக்கோ கோபம் போயிடும் அப்படின்னு.
0: என்னுடைய
1: கருத்து. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி அண்ணா. அதாவது அண்ணன் சொன்னதில் நிறைய பாயிண்ட் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு யதார்த்தமான ஒரு கருத்துன்னு சொல்லலாம். முக்கியமாக நண்பர்கிட்ட எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கணும்னு அவரை பார்த்து நீ கற்றுக்கோக்குறன்னு உன்ட்ட சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்குது. அவர் சொன்ன விஷயம், கோபமாக இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது வந்து இதுவுமே வந்து குளத்தை தணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு,
0: ரியாக்ட் ஆகாமல்
2: இருக்கிறது. அவங்க வீட்டில் சண்டை வந்தால் கூட நாம் ரெண்டு பேரும் கோவப்பட்டால் மூணாவது மனுஷன் வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அது ஒரு வேலிடான பாயிண்ட்.
0: அது
2: நமக்குள்ளேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணி போயிட்டோம்னா அது முடிஞ்சிடும். சூப்பராக சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த கருத்தை நம்மகிட்ட சொன்னதுக்காக மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 இது வாழ பேசிய நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் குரு குரு மற்றும் பிரதிபாவோட. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது இல்லைன்னா வந்து கோபம் வருது அப்படின்னா, அந்த கோபத்தை நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கம்மி பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கேன். லாஸ்ட்டாக கூட காலர்ஸ்லாம் வந்து கால் பண்ணி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அவங்கள மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701087 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க.
1: ஓகே குரு, அவங்க சொல்லிட்டோம். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் எப்போ குரு முதல் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க?
0: நான் நல்லா ஞாபகம் இருக்கு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது.
1: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப? சரி, எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க?
0: டென்த்தில் எஃபி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க.
1: உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிறப்ப தான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுமே யூஸ் பண்ணேன்.
0: நிஜமா?
1: ஆமாம், ஏன்னா நான் அப்போ தான் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் கரெக்டாக காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த எஃபி இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. மொபைலுமே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷனே ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த G5 மொபைல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்,
0: யூஸ் பண்ணியிருக்கேன்.
1: அந்த மொபைல்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. அப்போ சாம்சங்கில் கூட டியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல்லாம் விட்டுருக்காங்க. டியூல்ஸும் மொபைல்ஸ் அப்போ தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ், டெம்பிள் ரன்னு, சப்வே சர்ஃபர்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் வந்து நல்ல பீக்கில் இருக்க டைம், டாக்கிங் டைம் கூட அந்த மாதிரி சமயத்தில் தான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ஸு கிட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்தே வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இதனால் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, பாதிப்பு கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சாலும் நிறைய பேர் அதனால் வந்து கெட்டு போகிறாங்க.
0: ஆமாம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனாலே டிப்ரெஷன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க.
1: ஆமாம், அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்க. எங்கன்னா
0: ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, ஃப்ரான்ஸில் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. 15 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி சமூக ஊடகங்களான இன்ஸ்டாகிராம், எஃபி, யூடியூப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தடை வந்து விதிக்க போகிறாங்களாம். எப்பிலேருந்து இந்த ஒரு சட்டம் அமலுக்கு வருது அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு ரூல் அப்படின்றது அந்த கண்ட்ரியில் அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்குண்ணா?
1: இப்போ நான் சொல்கிறத விட மக்களும் இதே கருத்து, இதை பற்றி கருத்துக்கள் சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்மளே வந்து நிறைய பேர் சின்ன குழந்தைங்களாம் மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம், சின்ன குழந்தைங்களாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். இதனால் வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதனால் ஏதாவது பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? ஃப்ரான்ஸில் பண்ணது நல் கரெக்டான விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கூட இதை பற்றியும் சொல்லலாம். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம்.
0: ஸோ இதை பற்றி பேசிவிட்டு இன்றைக்கான தலைப்பு என்னன்றதை மறந்துட போகிறாங்க. நான் இன்னொரு டைம் நேர்களுக்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு கோவம்லாம் வருது இல்லைன்னா டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு கோவத்தை டென்ஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கம்மி பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றியும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ சேலத்தில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாட்டு உங்களுக்காகவே போட்டு வச்சிருக்கேன். ஸோ கேட்டு வாங்க, நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணை ஆறுக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் டென்ஷன்லாம் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டென்ஷனை நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கம்மி பண்ணுவீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் கம்மி பண்ணுவீங்க, உங்களுக்கு கோவம்லாம் வருது அப்படின்னா அந்த கோவத்தை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. ஸோ அவர் பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் அப்படின்றதே சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒர்க்லாம் பண்ணுறோம்ல, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம் 10 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஆஃபீஸில் பயங்கரமான ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க போல. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை அவர் வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, டிராஃபிக்கில் சிக்னல்லாம் வந்து போடுவாங்கல்ல, அந்த டிராஃபிக்கில் சிக்னல் போடும்போது ஒர்க்லாம் வந்து நின்று பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை சம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. யாருப்பா அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெடிக்கேட்டடாக இருக்கிறாரு, சிக்னலில் வண்டியில் நின்றுட்டு இருக்கும்போது கூட ஒர்க்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். நிறைய பேர் எனக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இங்கே பாரு எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க டென்ஷனா இருக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு கோவம் அதிகமா வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிடலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு யாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம்.

0: ஓகே ஓகே ராரானுமா இவ்வளவு கோபப்பட்டு பாடி போறது அப்படின்னு முதல்ல கண்ணாடி திருப்பி
1: ஓகே ஓகே உங்க ஃபேஸ் நீங்களே பார்த்துட்டு காம் டவுன் ஆயிடுவீங்களா உங்க கண்ணாடியில உங்க முகத்தை நீங்களே பார்க்கும் போது அந்த கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நினைக்கிறீங்களா நன்றிண்ணா திருப்பூர்ல இருந்து யாதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரே, கால் பண்ணி இப்ப கோவமா இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு அவரு விலகி போயிடுவாராம். நான் கிட்ட இருந்தா தானே கோவம்லாம் வரும், நான் விலகி போயிட்டுனா எப்படி கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பூர் அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, யாதவன் அண்ணா சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம யாதவன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
5: ஓகே ஓகே பிரதீபா, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி சூப்பராக போணுச்சு. நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நம்ம நேயர்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும்ல. இப்போ நம்ம ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம கூட யார் பேசுவாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா?
0: கண்டிப்பா வேற யார் பேசுவாங்க? இன்ஃப்ளூயன்சர் தான்.
5: சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூப் பேஜை, யூடியூப் சேனலை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம தாமோதரன் ப்ரோ தான் இன்னைக்கு அவரோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. கேக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா.
5: தாமு பிரதர், நீங்கள் ரெகுலராக உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ட்ராவல் அனுபவம் அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ட்ராவல்லாம் பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், அதுவும் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களே. ஸோ அந்த பஸ்ஸில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்குது? கண்டக்டர்ஸோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது? பெர்மிஷன்லாம் கிடைக்குதா?
6: ஒரு சில பேர் கண்டக்டர் நமக்கு கைட் பண்ணுவாங்க, இது அடுத்து இந்த இடம் வரப்போகுதுப்பா, இந்த இடம் வரப்போகுதுப்பா, எடுத்துக்கப்போன்னு சொன்னாலே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உடம்பு அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு காரணம் அவங்களுடைய உயரதிகாரிக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷனில் வந்து கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இருக்கும், ப்ரைவேட் பஸ்ஸஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ என்னோட நிறைய வீடியோஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து பயணம் பண்ணியிருப்பேன்.
5: சூப்பர் சூப்பர் ப்ரோ. கவர்மெண்ட் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி வீடியோலாம் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தாமு பிரதர்கிட்ட இருந்து இன்னொரு விஷயமும் கற்றுக்கலாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பர்ஃபெக்டான வெஹிக்கிள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வேணாம். உங்களுக்கு ட்ராவல் கண்டென்ட் தான் போகணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக பப்ளிக்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி போய் ட்ராவல் கண்டென்ட்லாம் எடுத்து போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பப்ளிக்கும் அதை தான் வந்து விரும்புகிறாங்க. என்னது, நாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இங்கே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு, இவர் என்ன தான் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கர ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவங்க கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது உங்கள் ரீச்சும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாமு ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட், நீங்கள் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுறீங்களா இல்லை டீம் வச்சிருக்கீங்களா?
6: இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து சோலோவாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு அவனும் கூட வருவான், ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு போவோம். இப்போ கூட அவனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கூட வர முடியல, ஆனால் இப்போவும் அதெல்லாம் பற்றி பேசும்போது நல்லாயிருக்கும்.
5: ஓகே ஓகே ப்ரோ. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி நீங்கள் ரெகுலராக ட்ராவல் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கீங்களா, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம கூட நேர்களும் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன். யூடியூப் சேனலில் நிறைய ட்ராவல் பிளாக்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம தாமோதரன் ப்ரோ தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள், இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு இல்லை என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நீங்கள் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டில் இருக்கிற ஒரு இடம்னா எந்த இடத்த நீங்கள் சொல்வீங்க?
4: நிறைய இருக்குது. ரொம்ப க்ளோஸ்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் போனது வந்து தேர்ட் டைம் எனக்கு தேர்ட் வீடியோ வந்து நான் வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி போயிருந்தேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். வால்பாறையிலேருந்து போகிறோம், மிஸ்ட் வருது, அப்படியே ரெயின் வருது. அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு 80 கிலோமீட்டர் வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 80 கிலோமீட்டர். அந்த 80 கிலோமீட்டர் எல்லாம் பூரா காடு தான் இருக்கும். நல்லா அனிமல்ஸ் வியூஸ் சூப்பராக இருக்கும். அது ரொம்பவும் சூப்பராக இப்போ கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கார்த்திகோட ஷேர் பண்ணோம்னா அந்த வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். அந்த அனுபவங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. அதேமாதிரி அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போனோம். அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் புதுசாக போனேன், நல்லா இருந்தது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அதே மாதிரி மேகமலைக்கு வந்து மூணாருக்கு வந்து தேனி டு மூணார் ஒரு வழி இருக்குது, போடி மெட்டு வழியாக தேனி டு மூணார். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் என்னோட ஆரம்பித்தது வந்து உடுமலைப்பேட்டை டு மூணார். தேனியிலேருந்து போடி மெட்டு வழியாக மூணாருக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சிந்தமாதிரி நிறையா ஹில் ஸ்டேஷனில் போகும்போது சூப்பராக நான் நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நிறைய மக்களுக்குமே ஹில் ஸ்டேஷன் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஹில் ஸ்டேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்தது அப்படின்னா அதை தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வேறு லெவல் ஜி. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனாக இருக்குது இல்லைனா கோவம்லாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதை காம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியை கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய பேர்லாம் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம திவாகரண்ணா பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரிலான தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை அவங்களோட ஒப்பீனியனை ரொம்பவே சூப்பர் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் அவங்ககிட்ட டாடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இன்னும் ஒரு சில இடங்களில் மலவரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கையில் எப்பயும் கூட வச்சுக்கோங்க, ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வண்டியில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டு போக. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைஞ்சாச்சுன்னு நிம்மதியாக உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க? பெண்கள், நீங்கள் கண்டிப்பாக 9787-7070-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக இன்னும் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787-7070-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் நீங்க தட்டி விட்டு போயிருங்க. பொதுவாகவே போராட்டம் இல்லாத மனித வாழ்க்கையே கிடையவே கிடையாது. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், பண பிரச்சனையை சமாளிக்கணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையுமே நாம ஏதோ ஒண்ணுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது மாதிரி ஒரு இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்தடுத்த இலக்குகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் பெண்களுக்கு அப்படின்றது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு ஆயுட்கால பயணமா இருக்க ஆரம்பிக்கும். எப்படி ஏன் ராஜ்குமார், பெண்களுக்கு மட்டும் அப்படி என்ன போராட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட படிப்புக்காக போராட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு தன்னோட சுயமரியாதையை வந்து இழந்துடக்கூடாது, சுயமா சிந்திக்கணும், செல் நாளுமே. அதுக்கப்புறமேட்டு வந்து பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு தன்னையே உருக்கிக்கிட்டு பெண்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்காகவும் கணவருக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களா வந்து பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் போராட்டத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில வீடுகளில் பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானுமே ஒரு மனுஷிதான், எனக்குமே வந்து ஒரு மனசு அப்படின்றது இருக்குது, என்னோட சுயமரியாதையையும் அங்கீகாரத்தையும் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி தினமும் போராட வேண்டிய சூழ்நிலையில பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவுதான் பெண்களுக்கு வயசு அப்படின்றத அதிகரிக்க ஆரம்பிச்சாலும் பொறுப்புகள் மாறினாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் மட்டும் என்னைக்குமே மாறவே மாறாது. சின்ன வயசுல அவங்க பிடிச்ச பொருளை வாங்குறதுக்கும் சரி, அவங்களோட வாழ்க்கையில அவங்க சரியான பாதையை சூஸ் பண்ணும் போதும் சரி, போராட்டம் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்தை கடந்து வரது அப்படின்றது பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இதுதான் கேள்வியா நான் அவங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன். பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டத்தையும் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதுக்காக இடைவிடாம போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இதுக்காக பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து லேசர் லேசர் நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பொதுவாக பெரிய வீட்டு பொண்ணுங்கன்னா அவங்க குடும்பத்தோட பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் எதுவுமே இல்லாமல் அப்பாவோட உழைப்பில் தான் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு பேர் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம ஊரில் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஆனால் அதை எல்லாத்தையும் உழைச்சி என்னோட திறமையை நான் வந்து இந்த உலகத்தில் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் மீடியா உலகத்தில் தன்னோட சுய உழைப்பால் ஒரு மாபெரும் தொழிலதிபராக உருவெடுத்து சாதனை படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்வியை முடிச்சுட்டு இப்போ சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. அவங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரா டெண்டுல்கர் தான். சாரா டெண்டுல்கர் யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கருடைய மகள் தான் அவங்க. இவங்க வந்து சச்சின் டெண்டுல்கருடைய மகளா பிறந்திருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வந்து படிப்பு மேலையும் சமூக அக்கறை இது எல்லாமே ஆர்வம் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. இதனாலே வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில வந்து மருத்துவத்துறையில வந்து அவங்களுடைய உயர்கல்வியும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய லட்சிய பாதையை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற நட்சத்திர மகளா இருக்கும் போதே அப்பா புகழில் தான் இவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு பெயர் இல்லாம சமூகத்தினுடைய ஒப்பீடுகள் அதாவது கம்பாரிசன் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஊடகங்களுடைய தொடர் கண்காணிப்புகளும் இவங்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தான் கடந்து வந்திருக்காங்க. ஒரு சச்சின் டெண்டுல்கருடைய பெண்ணா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏர்போர்ட் போறதுல இருந்து அவங்க படிக்கிற விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியால இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு வந்து டிவிகள்ல சேனல் எல்லாம் வந்து அதிகமா வரதா இருக்கட்டும் இதெல்லாம் மாதிரியான சவால்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சோ ஃபேஷன் மாடலிங் டிஜிட்டல் பிராண்டிங் காலத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சுய அடையாளத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்திலயுமே வந்து அவங்களுக்கான சவால்கள் அப்படின்றது இருந்திருக்கு. அந்த கடுமையான சவால்கள் எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க வந்து வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்களுடைய அசாத்தியமான ஆளுமையாலும் நேர்த்தியான டிஜிட்டல் கிரியேட்டிங் முறையாலும் வந்து டிஜிட்டல் உலகத்துல வந்து ஒரு முத்திரையை பதிச்சிருக்காங்க. இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறது. உலகத்துல ஒரு மாபெரும் புதிய மைல்கல்லா இருக்க ஆரம்பிக்குது. இன்ஸ்டாகிராம்ல இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஒரு தனிநபர் பதிவுக்கு மட்டுமே அதாவது சிங்கிள் போஸ்ட் ஒரு பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் போட்டியில வந்து அவங்களுடைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே கிட்டத்தட்ட கம்மியா தான் இருக்குது. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி அதிகமா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பிராண்டை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை. கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப பின்னணி அப்படின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்றது இருந்தாலுமே உங்களுக்கான அடையாளம் என்ன, இதுல நீங்க கால் எடுத்து வச்சா உங்களால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கான சுதந்திரத்தோட நீங்க கால் எடுத்து வச்சு சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா சாரா டெண்டுல்கர் வந்து அவங்களுடைய அப்பாவோட பெயர் இருந்தாலுமே குடும்பத்தோட பெயர் இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு இடத்தை பிடிச்சு அவங்க வந்து இந்த இடத்துல நம்மளால நிக்க முடியும் இதுல என்னால சாதனை பண்ண முடியும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு சாதனையா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெண்களும் கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேட்டுடுவாங்க நேயர்களே, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யதார்த்தமாக எடையை குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் அப்படின்றது பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு 5 தவறுகள் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக இதை பற்றி பேசலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பிசியோதெரப்பி கூட்டமைப்பு வந்து வீட்டில் தனியாக உடற்பயிற்சி செய்கிற பெண்களுக்கு ஏன் திடீர்னு தசைப்பிடிப்பு முதுகுவலி வருது அப்படின்றத ஒரு மருத்துவ ஆய்வு குறிப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல செஞ்சதுக்கு அப்புறமேட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தூங்கி எழுந்த உடனே எக்ஸசைஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு போது அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம வேகமாக எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இன்ஜின் தான் சீஸ் ஆகும், இல்லை இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால வண்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிவிட்டு வண்டியை ரேஸ் பண்ணி லைட்டாக ரேஸ் பண்ணி விட்டு இல்லை ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வண்டி ஸ்டக்காய் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு கியரை போட்டு நம்ம எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸ்மூத்தாக போகும் வண்டி. இந்த மாதிரி தான் வந்து பெண்களுமே வந்து காலையில் எழுந்த உடனே வந்து எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ணாம பொறுமையா உங்களுடைய உடலை எக்ஸசைஸ்க்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பயிற்சி வந்து 10 முறை தப்பா செய்யறதை விட 2 முறை கரெக்டா செய்யறது தான் பலம் தரும்.

சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பல பெண்கள் கஷ்டமான பயிற்சி செய்யும் போது மூச்சு அப்படியே உள்ள அடக்கி வச்சுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா மூளைக்கு ஆக்சிஜன் போறதை தடுத்து தலை சுத்துற மாதிரியான பிரச்சனையை உண்டாக்க ஆரம்பிக்கும். எக்ஸசைஸ் செய்யும் போது சீரா மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின் போது பெண்கள் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு 5 விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து வார்ம் அப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு ஒரு தவறான பயிற்சியை 5 முறை செய்கிறதையும் தாண்டி 2 முறை கரெக்டாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப உடலுக்கு தேவையானதாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து வெறும் தரையில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு வந்து மூச்சை அடக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சமையல் செஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும், ஒரு ப்ரெஷரில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்போது அது உங்களுடைய உடலுக்கு வந்து பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதையுமே வந்து தவிர்க்க வேண்டியது பெண்களுடைய கடமை அப்படின்றது நானுமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். இதே மாதிரி பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் உடற்பயிற்சி செய்யும் போது என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சுகாதார வழிமுறைகள் எல்லாத்தையும் நான் வந்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களை தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லைசா லைசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசிகிட்ருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்கள்.
6: எங்கள் பேர் அம்சாம்மா.
5: அம்சாம்மா சொல்லுங்கள், என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்?
6: நாங்கள் இந்த பொம்மை கடை இதாங்கன்னு வச்சுருக்குறோம். நாங்கள் மூளைக்காடு, ஊர் மூளைக்காடு, மேட்டு முனிப்புகளில் வச்சுருக்குறோம் நாங்கள் இங்கே.
5: எத்தனை வருஷமாம்மா இந்த கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து இப்போ வந்து இங்கே வந்து கடை வச்சு 20 வருஷம் ஆகுது.
5: சூப்பர்மா, 20 வருஷமா இந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க?
6: இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருந்தோம், ஹோட்டல் கடை வச்சுருந்தோம். அவர் அவர் ஹஸ்பண்ட் இழந்துருந்து இந்த கடை வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு மேலே உடம்பு செல்லாமல் போச்சு, எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே வந்து கரும்பு இதை கட்டிட்டு வேறு வச்சுருந்தேன். இப்போ
5: ஸோ அதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பொம்மை கடை வச்சு ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வியாபாரம்லாம் எப்படிமா இருக்கு?
6: வியாபாரம்னா ஜனங்கள் நிறையா வந்தால் கொஞ்சம் கூட்டம் வரும், வியாபாரம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் விற்றோம்னா ஒரு இதுக்கு 2 எலுமிச்சம்பழம் கல்புரம் விற்றோம்னா 10 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி தான் சரியா இல்லை. நம்ம மாத்திரை வாங்கணும், எங்களுக்கு ஆட்டு பிரச்சனை, மாத்திரை வாங்கணும், வீட்டில் வந்து பால் வாங்கணும், காய் வாங்கணும், நம்ம இதெல்லாம் சமாளிக்கணும். பிள்ளைங்க 2 பேர் போட்ட பிள்ளைங்க, அவங்களையும் சமாளிக்கணும் வந்தாங்கன்னா இதையே வச்சு இதை கரெக்ட் பண்ணிக்கணும்.
5: எப்படிமா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் அப்படி சமாளிக்கிறீங்க, அது ரெண்டுத்தையும் எப்படி உங்களால் சமாளிக்க முடியுது?
6: நம்ம சமாளிக்கிறேன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது 10 ரூபா சம்பாரிச்சோம்னா அதில் வந்து 5-6 ரூபா செலவு பண்ணிக்கணும், 4 ரூபா மீதி பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு முடியலையா வந்து கடையில் ஒரு நேரம் டிஃபன் வாங்கிக்கலாம், இல்லையா வீட்டில் இருந்தால் ஒரு டம்ளர் அரிசி வச்சு கேஸ் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலையா வந்து இங்கே வந்து கடையில் 2 டீ வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காலையில் வந்து ஒரு 8 மணி 8:30 வந்துடுவோம், வந்துடுவோம். மறுக்க 5 மணி வெளியே இருக்கும், 5 மணிக்கு நம்ம அது வரையிலும் இங்கே கூட்டம் இருக்காது, அதனால வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கு மேலே கூட்டுறோம், அதுக்கு மேலே கோயிலுக்கார மட்டும் இருப்பாங்க இங்கே, அதுக்கு மேலே நம்மளுக்கு வேலை இல்லை, போயிட வேண்டியதான் வீட்டுக்கு போயிடும். மறுக்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வர வேண்டியது.
5: ஆமாம், இப்போ கடை வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு வந்து பொருள்லாம் வாங்கணும் அப்படின் போது குடும்பத்தில் சப்போர்ட் அப்படின்லாம் இருந்துச்சா உங்களுக்கு?
6: இல்லை, அவங்களும் இல்லை, நம்மளே வந்து இதை காசு இருக்கிறத வச்சு சரி பண்ணி இது வாங்கணும் இது வாங்கணும் இது வாங்கணும்.
5: இப்போ இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு கூட ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் தனியாக ஒரு பொருள் வாங்கி நீங்களாக ஒரு கடையை ஓன் பண்ணி வைக்கணும் அப்படின் போது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் வீட்டில் இருக்கவங்களாம் ஒத்துக்கிட்டாங்களா?
6: ஆ, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அண்ணா இல்லாத போது தானே வச்சோம் நம்ம. அவர் வந்து வண்டி டிரைவராக போயிட்டு இருந்தார், அப்புறம் இறந்துட்டார்ல அவர். அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதோட எனக்கு கொஞ்சம் ஆட்டு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுலேருந்து நம்ம வெளியில் வேலையை வந்து செய்ய முடியாது. அப்புறம் பிள்ளைங்க வந்து எல்லாம் வீடெல்லாம் மேலே கட்டி தண்ணி டேங்குங்க எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. வெளியில் எதுவும் குடம் தூக்காத முடிக்கி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மட்டும் வாங்கி வச்சுட்டு இந்த எலுமிச்சி பழமும் ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துருவோம். இங்கே கல்புரம் பற்றி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே இதை மட்டும் எடுத்து வச்சு நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். பொம்மை வாங்கினா சேலம் பழம், சேலம் போய் கொஞ்சம் வாங்கிக்கலாம். நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் போய் வாங்கிக்கலாம் பொம்மை வாங்கிக்கலாம். கச்சிதமாக நம்ம வாங்கினோம், முடியலன்னா உங்களோட பசங்க இருக்காங்க, அந்த பசங்க கூட வந்து பஸ்ஸில் வச்சுருவாங்க. அங்கேருந்து இங்கே வந்து நம்ம இறக்கி உங்கள் பஸ் ஏறி இங்கே கொண்டு வந்துடுவோம்.
5: சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட இன்னைக்கு அம்சாம்மா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அம்சாம்மாட்ட பேசலாம். இப்போ வந்து பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே, பாடலுக்கு பிறகு நான் ராஜ்குமார் தொடர்ந்து நானும் கண்ணம்மா பகுதியில் அம்சாம்மா இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஸோ சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்திருக்கீங்க. அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாப் 10 நிகழ்ச்சிக்கெலாம் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கூட கண்ணாமா பகுதியில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்சா அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹம்சா அம்மா சொல்லுங்கள், இப்போ எந்தெந்த டைம்லாம் வந்து என்னோடய வியாபாரம் வந்து நல்லாயிருக்கும், இந்த டைமில் எனக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்கும் அப்படின்லாம் இருக்கும்ல, அதை சொல்லுங்கம்மா.
5: வியாபாரம் வந்து இந்த மாறுலே கார்த்திகே மாறுலே இந்த
4: வியாபாரம்
5: வருவாங்க. நம்ம இல்லைன்னா பிள்ளைங்க வரமாட்டாங்க. இப்போ பேரம்பேத்தியே இருக்காங்க, உங்களாட்ட ஒரு பேரா இருக்கா பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பையனை இப்போ பிள்ளைங்க படித்து நேர் தான் வந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் எனக்கு காசு வேணும் ஆயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்தால் 1500 அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி தான்
4: அந்த மாத்திரை செலவுக்குலாம் வந்து என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னீங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து யாருமா சப்போர்ட் பண்ணுறா, அவங்க பிள்ளைங்கலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா?
5: அதுக்கு வந்து பிள்ளைங்க கொடுப்பாங்க. ஒத்தியும் சத்து உணவில் வேலையிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க ஜவுளி கடை வச்சுருக்காங்க. அவங்க காசு அனுப்புவாங்க மருமக்கு மாதிரி அனுப்பி.
4: சூப்பர்மா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டும் கூட குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துக்கிற பெண்கள் மத்தியில் வந்து உங்களையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அது ரொம்ப கிரேட்டான விஷயம். சரிம்மா, அப்போ நீங்கள் வந்து மாத்திரை வாங்குறதுக்கெலாம் வந்து ஈரோடு ஜிஹெச்லாம் போயிட்டு வரணும் அப்படின்றீங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கெலாம் எப்படி சிரமமாக இருக்கா, போக்குவரத்துலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
5: போக்குவரத்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். போயிட்டு ஈரோடு போயிட்டு வரணும்னா போயிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் காய்ச்சல் வரும். அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்து இருந்துக்கணும். வீட்டில் இங்கேயே உட்காந்துருக்குறேன்னு வச்சுங்க, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கணும். படுத்துருந்தா நம்ம எழுந்திரிச்சு அப்புறம் எழுந்திரிச்சு பாலகெல்லாம் காய வச்சு பிடிச்சிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு படுத்துக்கோ. மாத்திரை போதும்.
4: ஹம்சா அம்மா தனியாக மட்டும் இல்லாமல் அவங்க கூட அவங்களுடைய அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்தில் கடை வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப முடியாததுனால இப்போது ஹம்சா அம்மா மட்டும் கடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் வேலை செஞ்சு தன்னோட செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும் அப்படின்றத ஹம்சா அம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து தனியாக வந்து போராடி ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க ஹம்சா அம்மா. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே கூட சூப்பராக நிகழ்ச்சியில் பேசினதுக்கு ரொம்பவே நன்றிமா. ஸோ நேயர்களே, நானும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் சூப்பராக லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சோனா எஃப்எம் கேளுங்க நேயர்களே. ஸோ இப்போ நான் ராஜ்குமார் உங்ககிட்ட இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை நேயர்களே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி
1: குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு இயற்கை மேல ரொம்ப ரொம்ப பாசம். இந்த செடி வளர்க்கறது, மரங்கள் எல்லாம் பராமரிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் டெய்லி என்ன பண்ணுவானா, ஸ்கூல் முடிச்சு வரும்போது அவங்க ஸ்கூல் வழியில இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு டெய்லியுமே சாயங்காலம் வீட்டுக்கு போவான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவன் அந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு, கவின் கவின் அப்படின்னு. அப்போ அவன் சுத்தி முத்தி பார்த்தான், ஆனா யாருமே இல்லை. திருப்பி அந்த குரல் கேட்டுச்சு, அவன் வந்து பயந்தே போயிட்டான். அப்புறமேட்டு தான் நான் தான் மரம் பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்போ கவின் வந்து ஆச்சரியப்பட்டு அந்த ஆலமரத்தை பார்த்தான். அப்ப அந்த ஆலமரம் வந்து இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, நான் பல வருஷமா இங்க இருக்கேன், ஆனா யாருமே இது வரைக்கும் என் பக்கத்துல உட்காந்து படிச்சதை நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்ன நிழலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. நீ தான் என்கிட்ட ஒரு பாசத்தோட பழகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஆலமரம் சொன்னிச்சு. அதுக்கு உடனே கவின் என்ன சொன்னா, எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இயற்கையை காக்கிறது நம்மளோட கடமை இல்லையா, அதனால எனக்கு இயற்கை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த மரமும் பயங்கர ஹாப்பி ஆகி கவின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம இயற்கையை காக்கிறது நம்மளோட கடமை, அதை நம்ம பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்சி பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
2: என் பேர் ஆமினா.
1: ஆமினா, கையில மெஹந்தி எல்லாம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களே, வீட்டுல ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு?
2: எங்க அம்மாவோட தம்பி ஃபங்க்ஷன்.
1: ஓகே ஓகே, அப்ப ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ஸ்கூல்ல ஒரு நாள் லீவ் கேட்டிருப்பீங்க தானே?
2: ஒரு நாள் தான் லீவ் போட்டேன்.
1: வா, ஒன் டே தான் லீவ் போட்டீங்களா, பரவாயில்லையே, டெடிக்கேட்டடான பொண்ணா இருக்கீங்களே. சரி ஓகே, ஸ்கூல்ல என்ன ரீசன் சொல்லி லீவ் கேட்டீங்க?
2: எங்க மாமா ஃபங்க்ஷன்.
1: பரவாயில்ல, மாமா ஃபங்க்ஷன் சொல்லியே லீவ் வாங்கிட்டீங்க. சரி ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆமினா கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஆமினா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஆமினா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, மருத்துவர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அண்ட் ஆரோக்கியமான உணவுகளில் என்னென்ன பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த தண்ணி வந்து அதிகமாக குடிக்கல அப்படின்னா உடம்புல வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமாகவும் வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுமா சார்? இப்போ உதாரணத்துக்கு டீ காஃபிலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல வாட்டர் லாஸ் வந்து ஏற்படுமா சார்?
7: டீ காஃபி
1: மீட், ஹெவி மீட், அதாவது மீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஸோ மீட், ஜங்க் ஃபுட், சீ ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். ஸோ உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்கும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்வைரன்மெண்டலையும் ஹீட், உங்கள் பாடியிலையும் ஹீட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் லாஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். மோர் தென் தட், உங்கள் பாடிக்கு தண்ணியோட தேவை இன்னும் அதிகமாகும். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டியது கஃபின், மீட், ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள்.
6: கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு மூலியமாக எப்படி நம்ம உடம்புல வாட்டர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறது, அப்புறமேட்டு இந்த பேப்பரை வச்சு சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு குட் ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவினிங் டைமில் அவங்க ஹோம்ஒர்க் எழுதுவாங்க இல்லையா, ஹோம்ஒர்க் எழுதுகிற டைமை தாண்டி ஒரு 20 minutes இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த மென்டல் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் ஏற்படும். அந்த பீஸ்னால டிசிப்ளின் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேஷனாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பாட்டு இல்லை, ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க. அண்டு அடுத்ததான் நம்ம ஆமினா கூட பேசலாம். அண்ட் ஆமினா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா, கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஆமினா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம ஆமினா கூட பேசிடலாமா? ஆமினா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனாவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ நம்மக்கிட்ட வந்து குவஷின்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா? என்ன பண்ணுறீங்க ஆமினா, என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன மார்க் எடுக்கிறீங்க, ஸ்கூலில் நீங்கள் தான் டாப்பரா, அப்படி இப்படி நிறைய குவஷின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அங்கே குவஷின்ஸ்லாம் கேட்டாங்களா ரிலேட்டிவ்ஸு? என்னென்னலாம் கேட்டாங்க?
7: நீ என்ன மார்க் எடுத்த, எப்படி எப்படி படிப்ப, அதெல்லாம் கேட்டாங்க.
6: சரி, இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் வந்து அப்போ வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எப்படி தோணுது? அச்சுச்சோ என்னடா எப்பயுமே இதே கேட்குறாங்களே அப்படின்லாம் தோணிருக்கா?
7: இதே கேட்குறாங்கன்னா தோணும்.
6: என்னடா இது அப்படின்னு தோணும். சரி ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. கரெக்டா? சூப்பர் ஆமினா. சரி, நீங்கள் வந்து எக்ஸாமில் எப்படி வந்து படிப்பீங்க, என்ன மார்க் எடுப்பீங்க?
7: நான் ஷீல்டு வாங்கினேன்.
6: ஷீல்டு வாங்கியிருக்கீங்க, சூப்பர். நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னடா இவங்களே இப்படி சொல்லிட்டு இவங்களே கேட்குறாங்களே ஹர்னியக்கா, இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். நீங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக குட்டாக ஆன்சர் பண்ணீங்க, இப்படிதான் இருக்கணும். சரி ஓகே. சரி ஆமினாக்கு ஸ்கூல்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
7: எனக்கு மேக்ஸ், எல்லா சப்ஜெக்டும்
6: எல்லா சப்ஜெக்டுமே ஃபேவரட். சரி, நீங்க வந்து ஷீல்டெல்லாம் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ஷீல்டை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தப்ப எல்லாரும் அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு?
7: எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
6: ஓ, எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிமாண்ட்லாம் பண்ணுவீங்களா? நான் ஷீல்டு வாங்கியிருக்கேன்ல, ஸோ எனக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாச்சும் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் நீங்கள் வந்து எனக்கே கேட்டிருக்கீங்களா?
7: இல்லை
6: இல்லை, அப்போல்லாம் கேட்டதில்ல. ஓகே, அதுதான் நல்ல பழக்கம். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நமக்காக பிடிச்சி செய்யணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ ஃபங்க்ஷன் வந்துச்சுல்ல, உங்கள் மம்மியோட வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிங்களா நீங்கள்?
7: நான் கூப்பிட்டேன், ஆனால் அந்த நாள் எல்லாருக்குமே வரக்கு இருந்துச்சு, வரல
6: வரல. ஓகே, அவங்களுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. சரி, நீங்கள் அதுக்காக சண்டைலாம் போடல தானே? ஓகே, வெரி குட் ஆமினா, கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எதுவும் சண்டைலாம் போடல. வெரி குட், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆமினா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு

மேலேயே மிளகுத்தூளையும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம சாஸ் அப்படி இல்லைன்னா மின்ட் சட்னி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி இருக்குல்ல சப்பாத்தியில் ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி தடவி வச்சு இந்த பன்னீர் மிக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நடுவில் வச்சு லைட்டாக ஆனியன்ஸை கட் பண்ணி வெறுமனே மேலே போட்டு லைட்டாக கொத்தமல்லியும் மேலே போட்டு ஒரு ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் பாக்ஸில் வச்சா ஈவினிங் காலியாக தான் வீட்டுக்கு வரும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பன்னீர் ராப் ரோல். ஸோ குழந்தைங்களுக்கு எப்பயுமே இந்த இட்லி தோசை சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இட்லியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொடி இட்லியாக மாற்றி கொடுக்கலாம், தோசையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோசை நூடுல்ஸாக மாற்றி கொடுக்கலாம், சப்பாத்தியே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இந்த ராப் மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ப்ளஸ் வெஜ்ஜீஸோட முழுமையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும் அண்டு ஈஸியாக ஜீரணாகக்கூடிய உணவில் சப்பாத்தியும் ஒன்று. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாயிரும், ஹெல்த் பெனிஃபிட்டும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்களோட அந்த நற்பண்புகளை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சின்ன கதைகளை நம்ம சொல்லும்போது அவங்க அதிலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துப்பாங்க, அதை வந்து லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கதை சொல்லி அவங்களுக்கு ஒரு கேரக்டரை டெவலப் பண்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் மேம்?
5: அந்த மாதிரியான நீதி கதைகளை கொண்டு வரணும். மீண்டும் இந்த ராமாயணம், மகாபாரதம், அந்த மாதிரியான கதைகளை அவனுக்கு சொல்லணும். நம்ம நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்களை பற்றிய செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரக்குள்ளார மட்டும்தான் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம மாணவர்களின் நற்பண்புகளை கொஞ்சமாவது நம்ம மாத்த முடியும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். எப்பயுமே இந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸை வச்சு இந்த மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு புது மாற்றம் வந்து ஏற்படும் அவங்களுக்குள்ளேயும். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்குவாங்க, புதிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆமினா கூட பேசிடலாமா? ஓகே ஆமினா, 8 மணியும் ஆக போகுது, இப்போ எனக்கு பசி எடுத்துக்கிச்சு, உங்களுக்கு பசி எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க லஞ்சுக்கு?

0: சப்பாத்தி.
1: சப்பாத்தி, சரி. சப்பாத்தி வந்து பொதுவாகவே ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எப்பயுமே சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தனி மவுசு தான். எல்லாருமே வந்து ஹே நம்ம லன்ச்சு ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்?
0: நான் தருவேன்.
1: ஓகே, தருவீங்க. சரி, உங்களுக்கு ஸ்கூல்லையே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு யார்? ஃபேவரட்
0: என் லக்ஷனா.
1: லக்ஷனா, அப்போ லக்ஷனாக்கு மட்டும் தனியாக சப்பாத்தி போயிடுந்தானே செப்பரேட்டா, இது வந்து நீ சாப்பிட்ற அப்படின்னு. பிடிச்ச ஃப்ரெண்டுனாலே தனி கவனிப்பு தான். சரி, ஓகே, ரொம்ப சூப்பராக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ ஆமினா.
0: தேங்க்யூ.
1: ஓகே, பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்தியாவில் பல அழகிய மலைவாச ஸ்தலங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மலைவாச ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த மலைப்பகுதி எங்கே இருக்கு அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்குங்க. அதோட பேர் சபுதாரா. குஜராத் மாநிலத்தோட டாங் மாவட்டத்தில் சஷ்யாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் இந்த மலைப்பகுதி இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து சுமாராக 900 மீட்டர், அதாவது 3000 அடி உயரத்தில் இந்த இடம் இருக்குங்க. இதை ஒரு மலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷம் முழுசுமே குளிர்ச்சியான காலநிலையினாலையும் இயற்கை எழிலாலையும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்துட்டு வருது. சபுதாரா அப்படின்ற இந்த மலைப்பகுதிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் டாங் மலைப்பகுதி. இந்த டாங் மலைப்பகுதியை பற்றி நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் தெரிஞ்சிருக்கோம். சரி, அது இருக்கட்டும், நம்ம சபுதாரா மலைப்பகுதிக்கு வரலாம். சபுதாரா அப்படின்ற பேர் எப்படி இதுக்கு வந்தது, அதோட பொருள் என்ன அப்படின்னா, சபுதாரா அப்படின்னா பாம்புகளோட வாழ்விடம் அப்படின்னு பொருளாங்க. இந்த பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் இந்த இடத்துக்கு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்துருக்கு. சபுதாராவோட முக்கியமான ஈர்ப்புகளில் முதன்மையானது என்ன அப்படின்னா, சபுதாராவோட ஏரி தான். பசுமையான மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரியில் படகு சவாரி செய்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். காலையில் மெல்ல வீசக்கூடிய குளிர்ந்த காற்று, மாலை நேரத்தில் ஏரியில் பிரதிபலிக்கக்கூடிய சூரிய ஒளியும் இயற்கை ஓவியம் மாதிரி காட்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் சபுதாராவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வான்ஸ்டா தேசிய பூங்கா பல்வேறு வனவிலங்குகள் மற்றும் அரிய தாவர இனங்களோட வாழ்விடமாக இருக்குது. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு, வனவிலங்குகளை பார்வையிட விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். சபுதாராவில் இருக்கக்கூடிய சன்செட் பாயிண்ட், அதாவது சூரிய அஸ்தமன காட்சி வந்துட்டு ரொம்பவுமே பிரபலமானதுங்க. மலைகளுக்கு பின்னாடி வந்துட்டு சூரியன் மறையும் இல்லையா, அந்த மாலை நேர காட்சி ஒவ்வொரு பயணியோட மனசுலையுமே அழியாத நினைவாக பதிஞ்சிடுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நாகேஸ்வர் கோயில், இயற்கை சூழலோடு இணைந்து அமைஞ்சிருக்கக்கூடிய அமைதியான வழிபாட்டு தலமாக இந்த கோயில் இருக்குது. குளிர்காலத்தில் சபுதாராவோட வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுமா. அதனால நீங்கள் வந்துட்டு அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துக்கு பயணம் போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே இனிமையான அனுபவமாக இருக்குங்க. நேர்களே, இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அழகை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். பயணம் அப்படின்றது புதிய இடங்களை பார்க்கறது மட்டும் இல்லை, புதிய அனுபவங்களை அழகான நினைவுகளை சேகரிக்கிறதும் தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். இனிமையான பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான

0: ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு வாங்க இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால் 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து கஞ்சமலை பகுதியிலேருந்து ஏற்காடு மலை செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நாங்க நம்ம ஏற்காட்டுல குண்டூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஏற்காடு லேடி சீட்டு போகக்கூடிய வழியில இருந்து அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு நான் வந்து டிராவல் பண்ணி போனேங்க. அப்ப போகும்போது மனோஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சேன். அவர்கிட்ட அங்க ஏற்காட்டுல இருக்கக்கூடிய கிளைமேட்டை பத்தியும், அது மட்டும் இல்லாம குண்டூர் அத்தியாவசிய வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றத பத்தியும் தெளிவா கேட்டேன். அவருமே பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் ப்ரோ.
4: வணக்கம் ப்ரோ.
3: உங்க பேரு?
4: மனோஜ்.
3: எந்த ஊர்?
4: ப்ரோ, ஏற்காடு குண்டூர் தான்.
3: நம்ம ஊர் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க?
4: இங்கே பிறந்ததுலேருந்தே இங்கே தான்
3: இருக்கும். பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கும். சின்ன வயசில் இருந்த கிளைமேட்டுக்கு பிறகு கிளைமேட்
4: சின்ன வயசில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், வர வர கொஞ்சம் ஹீட் அடிக்குது இங்கே ஏற்காட்டிலே.
3: என்ன காரணம்?
4: எல்லாம் ஃப்ளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மரமெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டு அதிகமாக வந்துருச்சு.
3: விலைவாசி
4: ஒவ்வொன்றும் கூட்டிகிட்டே இருக்கு ப்ரோ, பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாமே.
3: உங்கள் கிராமத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, என்னென்ன வசதிகள்லாம் தேவையாக இருக்குது?
4: எங்கள் ஊரில் இப்போதைக்கு சொல்ல போனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணி வசதி எல்லாம் குண்டூரை பொறுத்தவரைக்கும் எல்லாம் கரெக்டாக வந்துடுது. மற்றபடி இப்போ ஏற்காட்டிலேருந்து தண்ணி போட்டாங்க, அது மட்டும் அங்கங்கே ஜாயிண்ட் பிடிங்கிருக்கு, அதை மட்டும் பார்த்தாங்க. சரி,
3: பஸ் வசதி இருக்கு?
4: பஸ் வசதி இருக்கு.
3: மருத்துவமனை வசதி
4: இல்லை, ஏற்காடு தான் போகணும்.
3: எவ்வளோ கிலோமீட்டர்?

0: ஒரு 8 கிலோமீட்டர் வரும்.
1: எமர்ஜென்சி அப்படின்னு
0: பண்ணுவாங்க? எமர்ஜென்சினா இங்கிலாந்து தான் ப்ரோ, வண்டியில் தான் போயாகணும்.
1: ஆம்புலன்ஸ் வராது?
0: ஆம்புலன்ஸ் வரும்.
1: வனவிலங்கு பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா?
0: வனவிலங்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, இப்போ ரீசெண்டாக தான் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் வந்தது.
1: ஓகே.
0: தண்ணி பிரச்சனைக்கு இறமிங்க நிறையா வந்தது ஊருக்குள்ளே.
1: ஓகே. தண்ணி இல்லாதனால?
0: தண்ணி இல்லாதனால ஊருக்குள்ளே சுற்றிருந்தது, ஊருக்குள்ளேயே வந்துட்டு போயிருந்தது. இப்போ மழை வந்தோடனே அது அங்கங்கே போயிடுச்சு.
2: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மனோஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களுடைய குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்றேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. கடந்த சில நாட்களா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்துல நடந்த ஒரு தெருக்கூத்து நாடகத்திலிருந்து சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். இந்த தொடருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் வரவேற்பும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்குதுங்க. ஒரு தெருக்கூத்த மேடையில நேரில் உட்கார்ந்து பாக்குறதுக்கும் அதோட சூழலை உணர்றதுக்கும் தனி அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே உங்களோட காதுகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஸ்டுடியோ அமைப்பும் இல்லாம நிகழ்விடத்திலேயே இயல்பான ஒலிகளோட இந்த நாடகத்தை பதிவு செஞ்சங்க. கலைஞர்களோட குரல், இசைக்கருவிகளோட ஒளி, பார்வையாளர்களோட கைத்தட்டல், நிகழ்வோட உற்சாகம் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களால உணர முடியும். இன்னைக்கு ஒளிபரப்பாகக்கூடிய பகுதி கதையோட அடுத்த முக்கியமான தருணத்தை எடுத்து சொல்லுங்க. வாங்க இந்த கதையோட ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வந்துடலாம்.
7: தங்களோட முருகாதங்களுக்கு அள்ளிகம் லிகர் வாத்து ஒங்கு மலர்களை எடுத்து தங்களுடைய பாதத்திலே குமித்து தங்களுடைய பாதத்தை பாலால கழுவி பட்டால தொடைத்து ஆனா உங்களுடைய பாதத்துக்கு என்ன செய்யும் தெரியுமா? வணக்கம் சுவாமி.
8: தேவி, என் பாதத்தில் ஆதாரம் படைந்து படினா அங்க பாதாமல் அண்ணி.

0: ஆனால் கேளும் தேவி, இந்த பூ உலகத்தில் என் பாதாரத்தில் ஆதாரம் படைந்தபடினால் என்றென்று சுகமாய் எந்த குறை இல்லாமல் தீர்காசமா சுகமாய் வாழ்வாய். எப்படி
1: வரவழைத்து விட்டார்கள் சொல்கின்றேன்.
2: ரொம்ப அருமையாக இருக்குல்ல நேர்களே. ஆனைக்காடு நாடக கலைஞர்கள் அரங்கேற்றின தெருக்கூத்து நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை தான் இன்றைக்கி நம்ம கேட்டோம். இந்த நாடகத்தை நமக்காக இயக்கி காட்டின நாடக கலைஞர்களுக்கு சோனா எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். பக்தி, பண்பாடு, பாரம்பரியம், இசை, நடிப்பு, இலக்கியம் அப்படின்னு பல்வேறு அம்சங்களை ஒரே மேடையில் இணைத்து மக்களோட கொண்டு சேர்க்கக்கூடிய அரிய கலை வடிவம் தான் தெருக்கூத்து. காலம் மாறினாலும் இதோட மதிப்பும் மக்களோட மனசில் இதற்கான இடமும் குறையவே குறையாதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: மலையோரம் வீசும் காற்று.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு பெரிய நீர்காகம், அதாவது காகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அது நீர்காகம், அதை பெரிய நீர்காகம்னு தான் சொல்லுவாங்க. அதோட பேரே அது தாங்க. இந்த பறவை உலகத்தில் பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியான்னு பல நாடுகளில் இது வாழ்ந்துட்டு வருது. இந்தியாவில் ஏரிகள், ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் இதை ஈஸியாக பார்க்கலாங்க. இந்த பறவை சுமாராக 80-100 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளம் கொண்டிருக்கும். கருமை நிற உடல், நீண்ட கழுத்து, வலுவான அழகு மற்றும் கூர்மையான கண்கள், இது எல்லாமே இதுக்கு முக்கிய அடையாளங்களாக இருக்குது. பறக்கிறப்போ நீண்ட கழுத்தை நேராக நீட்டிக்கிட்டு பறக்கிறது இதோட தனி சிறப்புங்க. நேர்களே, பெரிய நீர்க்காகம் ஒரு சிறந்த நீர்மூழ்கி வேட்டைக்காரன். தண்ணிக்குள்ள பல மீட்டர் ஆழம் வரைக்கும் மூழ்கி வேகமாக நீந்தி மீன்களை பிடிக்கக்கூடிய திறன் இந்த பறவைக்கு இருக்குங்க. இதோட கால்கள் வலுவான சவ்வுகளை கொண்டிருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே ரொம்ப வேகமாக நீந்தி போக முடியுது. இந்த பறவையை நம்ம அடிக்கடி ஒரு பாறை அப்படி இல்லைன்னா மரக்கிளையில் அதோட ரெக்கைகளை விரித்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? மற்ற நீர்ப்பறவைகள் மாதிரி இதோட இறகுகள் முழுமையான நீரை தடுக்காதுங்க. அதனால மீன் பிடிச்சதுக்கப்புறம் இறகுகளை உலர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விரிச்சிட்டு இருக்குமா. இது இயற்கையோட வியப்பூட்டக்கூடிய தகவல்களில் ஒன்றா இருக்கு. அதே மாதிரி மற்ற பறவைகள் எப்படி வந்துட்டு அந்த தண்ணியை தடுக்குது அப்படின்னா, ரெக்கைகளில் போகாமல் இருக்க ரெக்கைகளில் மெழுகு படலம் இருக்குமாங்க. இயற்கையோட ஆச்சரியம் ரொம்ப பெருசுதாங்க. இதோட இனப்பெருக்க காலத்தில் பெரிய நீர்க்காகங்கள் கூட்டமாக மரங்கள்லேயோ அப்படி இல்லைன்னா பாறைகள்லேயோ கூடு கட்டுது. குச்சிகள் மற்றும் சின்ன சின்ன கிளைகளை வச்சு கூடு கட்டும், அப்புறம் முட்டையிட்டுருமாங்க. அதுக்கப்புறம் இந்த அடைக்காக்கக்கூடிய பணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ப்ராசஸ்ஸே. இதை வந்துட்டு ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து செய்யுது. குஞ்சுகள் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பெற்றோர்களும் சேர்ந்து அதுக்கு உணவு கொடுத்து வளர்க்குதுங்க. பெரிய நீர்க்காகம் முக்கியமான மீன்களை உணவாக உட்கொள்கிறதுனால நீர்நிலைகளில் மீன்களோட எண்ணிக்கையை இயற்கையாக சமநிலைப்படுத்தக்கூடிய பணியையுமே செய்யுது. ஆரோக்கியமான நீர்வாழ் சூழலை பேணுறதுல இந்த பறவைக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. இப்போ இந்த பறவை IUCN பட்டியலில் குறைந்த அக்கறை, அதாவது லீஸ்ட் கன்சான் பட்டியலில் இருந்தாலும் நீர் மாசுபாடு, ஈரநிலங்கள் அழிக்கப்படுறது, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மனிதர்களோட தலையீடு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள்னாலையும் எதிர்காலத்தில் இதோட வாழ்விடங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம தாங்க இதை பாதுகாக்கணும். தொடர்ந்து நேர்களே, ஏரிகளும் ஆறுகளும் உயிர்களோட பொக்கிசம், அதை பாதுகாக்கிறது பெரிய நீர்க்காக மாதிரியான அற்புதமான பறவைகளோட வாழ்க்கையையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு பார்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எந்த ஊர், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. நேர்களே, பார்டி மக்கள் ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்கள். இவங்க தனித்துவமான கலாச்சாரத்தையும் கடல் வாழ்வியலையும் கொண்ட மக்கள். மேற்கு ஆஸ்திரேலியாவோட டாம்பியர் தீபகற்ப பகுதியில் தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய பார்டி மக்கள் கடலையும் நிலத்தையும் தங்களோட வாழ்க்கையில் ரெண்டு கண்களாக பார்த்துருக்காங்கங்க. இவங்களோட சமூக அமைப்பு, உறவு முறையும் தலைமுறை மரபையும் அடிப்படையாக கொண்டது. திருமணம், குடும்ப உறவுகள், நில உரிமைகள் மாதிரியான பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்ட பாரம்பரிய விதிகளோட அடிப்படையில் தாங்க அமைஞ்சிருக்கு. பார்டி மக்களோட வாழ்க்கையில் சடங்குகளுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. குறிப்பாக இல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மூலமாக பாடல்கள், நடனங்கள், கதைகள் மற்றும் தலைமுறைகளாக வந்த சட்டங்களும் மரபுகளும் இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போகப்படுதுங்க. இது வெறும் கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தோட வரலாறும் அடையாளமும் பாதுகாக்கப்படும் உயிர்ப்பு மிக்க மரபாக இருக்குது. கடலோடு இணைந்த வாழ்க்கை பார்டி மக்களோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. மாங்குரோவ் மரங்களை பயன்படுத்தி தெப்பங்கள், அதை அமைச்சு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சி வேட்டையாடி தீவுகளுக்கு இடையில் பயணம் செஞ்சு இந்த மாதிரியான பல திறமைகளில் சிறந்து இருந்தாங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இவங்களோட வாழ்க்கை முறை சுற்றுச்சூழலை மதித்து வாழ்வதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய ஆய்வாளர்களோட தொடர்பு கொண்ட முதல் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் இவங்க தான். இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலனித்துவ மாற்றங்களால் பலர் தங்களோட சொந்த நிலங்களை விட்டு வேற பகுதிகளுக்கு போயிட்டாங்களாங்க. இருந்தாலுமே நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்களோட பாரம்பரிய நில உரிமைகள் மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்டதுங்க. இது அவங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாக இருக்குங்க. நேர்களே, உலகத்தோட எந்த மூலையில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு பழங்குடி சமூகமும் தனித்துவமான அறிவையும் பண்பாட்டையும் அவங்க கிட்ட வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கிறதும் மதிக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம எல்லாரோட பொறுப்பும் தாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. டடா பை பை நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, தூத்துக்குடி மாவட்டம் அங்கே செக்காரக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் மீனாட்சிபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த ஒரு கிராமத்தை பற்றின ஒரு கதை தான். ஒரு கட்டத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஊர் வந்து ரொம்ப அதிகமான மக்கள்லாம் இருக்கிற ஒரு ஊராக இருந்தது. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஊரில் திரும்புகிற திசையெல்லாம் ஒரு அமைதி, ஆட்களே இல்லாமல் வெறும் வீடுகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஊராக அந்த ஊர் மாறிடுச்சுங்க. பல வீடுகள் பராமரிப்பு இல்லாமல் இடிகிற நிலையில் சில வீடுகள் இடிந்து கூட இருக்குதுங்க. சில வீடுகள் மேற்கூரை இல்லாமல் வெறும் சுவராக மட்டும் இருக்குங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அவங்க பொதுவாக பயன்படுத்தின ஒரு பெரிய ஆட்டு

குரல் கிராமத்தோட மைய பகுதியில் யாருமே பயன்படுத்தப்படாமல் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகள் துள்ளி திரிந்து படித்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தான் அந்த கிராமத்துக்குள்ளார நுழைஞ்சதும் எல்லாரையுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே பார்த்த ஒரு பொது தொலைக்காட்சி அறை யாருமே இல்லாமல் ஒரு வெற்று அறையாக இருக்குங்க. ஏன் அந்த ஊர் அப்படி அந்த ஒரு நிலைமைக்கு வந்தது? மீனாட்சிபுரம் கிராமம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சுமார் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு 300 வீடுகள் இருக்கும், 1200க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு பகுதியில். இப்போ இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு இடமா எப்படி மாறுனுச்சு? அதாவது ஒரு செழிப்பான கிராமமாக கம்பு, சோளம், மக்காச்சோளம், பருத்தி, மிளகாய், அதுக்கப்புறம் நிறைய பயிர்கள் விளைஞ்ச ஒரு இடம் எப்படி இப்படி ஆனது அப்படின்ற ஒரு கதை. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அவரோட கதையையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு மீனாட்சிபுரம் அந்த வில்லேஜோட ஸ்டோரியும் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு மனிதரோட ஒரு கதையும் தான் சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு 22 வருடங்களுக்கு முன்னாடி 300 மேற்பட்ட வீடுகள், 1200 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த அந்த ஒரு செழிப்பான கிராமம், ஒரு கட்டத்தில் யாருமே இல்லாத ஒரு பேரமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறினது எப்படி அப்படின்ற ஒரு கதை தாங்க. 2006 பொதுப்பணித்துறை சார்பாக இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில் நிலங்களை வந்து கையகப்படுத்தி அதில் 160 ஏக்கரில் ஒரு குளம் வந்து வெட்டுறாங்கங்க. இந்த குளத்தோட நடுவை பார்த்தீங்க அப்படின்னா கருங்குளம் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கான அந்த பைப் லைன் வந்து இருந்ததுங்க. இந்த ஒரு பணி செஞ்சதுனால அந்த பைப் லைன் வந்து உடைபட்டுருது. இதனால் அந்த குடிநீர் விநியோகம் வந்து பாதிக்கப்படுதுங்க. சரியான சாலை வசதியும் இல்லாதனால குடிநீருக்காக அந்த கிராமத்து மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. கிராம மக்கள் பலமுறை அதற்காக அதை மாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தும் கடைசி வரைக்கும் அதே ஒரு நிலை வந்து இருந்ததுங்க. இந்த ஒரு சூழ்நிலையினால் ஒவ்வொரு குடும்பமாக ஊரை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் சில காரணங்களாலையும் சில மர்மங்கள்னாலையும் அங்கே வாழ்கிற அந்த கிராம மக்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பயத்தினாலையும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனாலும் அந்த கிராமத்தை விட்டு ஒருத்தர் போக மனசு இல்லாமல் அந்த ஊர்லேருந்து 1200 பேரும் போனால் கூட அந்த ஊரை விட்டு பிரிய மனசு இல்லாமல் ஒருத்தர் மட்டும் அந்த கிராமத்தில் வாழ்ந்தாருங்க. அவரோட கதையையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஏய் என்ன மச்சான், சோகமா இருக்க?
2: இல்ல மச்சான், கொஞ்சம் மனசு சரியில்லடா.
1: மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்றா, பாத்துக்கலாம்.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட.
1: மச்சான் என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா.
2: அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, குடுறா.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே, எல்லா குடும்பமும் காலி செஞ்சுக்கிட்டு போன ஒரு நிலைமையில் ஒரு 18 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிராமத்தில் கந்தசாமி அப்படின்ற ஒரு பெரியவர் மட்டும் அவரோட மனைவியோடு வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. ஒரு கட்டத்தில் அவரோட மனைவியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நல குறைவால் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கந்தசாமி தாத்தா அவர்கள் மட்டும் அவர் பிறந்து வளர்ந்த அந்த கிராமத்தை விட்டு போக மனமில்லாமல் தனியாளாக அங்கேயே வாழ்ந்தாருங்க. அதே மாதிரி அவருக்கும் ஃபேமிலிலாம் இருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா கந்தசாமி அவர்களுக்கும் மகன் எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஆனாலும் இருந்தாலும் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் கூட, அவரோட மனைவி இறந்ததுக்கப்புறம் கூட அவர் நினச்சிருக்கலாங்க, எதுக்கு இனிமேல் நம்ம இருந்துக்கிட்டு நம்மளும் நம்மளுடைய மகனோட வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாங்க. ஆனால் அப்போ கூட அவர் வந்து போகலைங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடியே குடும்ப சூழ்நிலைக்காக வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைகளோட பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவங்களுடைய மகன் கூட வந்துட்டாங்க. அப்படி அவங்க மகன் கூட திரும்ப வந்திருக்கலாம். ஒருத்தர் கூட இல்லாத அந்த கிராமத்தில் அவர் வாழ்ந்த அந்த நினைவுகளுக்காக, அதாவது அவருடைய மகனும் வந்து அவரோட அப்பாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ வாமா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ வேணா வெளியூருக்கு போ, வெளியூருக்கு போ, வேலையை பார்ப்பா, நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன், நேரம் இருந்தால் என்னையும் அம்மாவையும் வந்து நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மனைவி இறந்ததுக்கப்புறம் கூட திரும்பவும் அப்பாவை கூப்பிட்டுருக்காரு அவங்களுடைய மகன், ஆனால் அப்பயும் வரலன்னு சொல்லிட்டாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற.
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதாவது மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் ஒரு கிராமம், அங்கே கந்தசாமி தாத்தா அப்படின்ற ஒருத்தர். இந்த ஊரோட கதையும் அந்த தாத்தாவோட கதையும் தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே தண்ணி வசதி இல்லாதனால வேற ஒரு கிராமத்துக்கு, வேற ஒரு ஊருக்கு வந்து போயிடுறாங்க. ஆனால் தனியாலாம் அந்த கிராமத்தில் அவர் மட்டுமே வாழ்ந்தாருங்க. அதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்த கேரளாவில் வேலையில் இருக்க ஒருத்தர், இந்த கிராமத்தில் ஒரு கோயில் கட்டினா கிராம மக்கள் எல்லாருமே திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெருமாள் கோயிலை வந்து கட்டுறாருங்க. ஆனால் அந்த கோயிலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டி கிடக்குதுங்க. பக்கத்து கிராமத்தில் இருந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட பயந்துட்டு அந்த கிராமத்துக்குள்ளார மேய்ச்சலுக்கு வரமாட்டாங்களாம். அந்த கிராமமே தனித்து விடப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்குங்க. ஆனாலும் அங்கே வாழ்ந்தார் இல்லைங்களா தனியொரு ஆளா, கந்தசாமி தாத்தா. அவர் 4 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் போய் குடத்தில் குடிநீர் எடுத்துக்கிட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அவருடைய மகன் அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. எங்கள் அப்பா பயமே இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்தார் அப்படின்றது. அதே மாதிரி ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போன மக்கள் ஒரு நாள் திரும்பவும் அதே கிராமத்தில் வருவாங்க, நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அது அவரோட ஒரு ஆழமான நம்பிக்கையாக இருந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய மகனும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதால் நினைக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707.8. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. கந்தசாமி தாத்தா மீனாட்சிபுரம். பொதுவா ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறதே வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்கும், ஒரு பயம் இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க. அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் கூட பேசிக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தனியாக இருக்கிறதே பெரிய நிறைய பேர் வந்து ஒரு பெரிய வருத்தமாக நினப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மொத்த ஊரே வேற ஒரு ஊருக்கு போன பிறகும், தன்னுடைய மகன் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட பிறகும், தான் வளர்ந்த அந்த வீட்டை விட்டும் தன்னோட ஊரை விட்டும் போகாமல் கடைசி வரைக்கும் அதே ஊரில் அதே வீட்டில் தனியாக வாழ்ந்த ஒருத்தர் கந்தசாமி தாத்தா. அவரோட ஊர் மீனாட்சிபுரம். எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க அந்த ஊர்லேருந்து. ஒருத்தர் மட்டும் தனி ஒரு ஆளாக அந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லினாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவருமே பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்வு காரணமாக, உடல்நல குறைவு காரணமாக இறந்துட்டாருங்க. இருந்தாலும் இப்படி ஒருத்தர் வந்து ஒரு நினைவுகளோடு அந்த ஊரில் இருந்திருக்கிறாரு அப்படின்றது பெரிய விஷயங்க. ஒரு 18 வருஷம் மேலாக அந்த கிராமத்தில் மனைவியோடு வாழ்ந்துட்டுருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மனைவியும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக தனி ஒருத்தராக அந்த ஒரு கிராமத்தில் இருந்தாருங்க. அவங்களுடைய மகன்லாம் கூப்பிட்றாங்க, அப்போ கூட வந்து போலைங்க. ஆனால் அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்துடுறாருங்க. இவரோட கதை, அவர் அந்த ஊர் மேலே வச்சுருந்த ஒரு பாசம், அதாவது அங்கே தண்ணியே கிடைக்காதுங்க, வண்டியில் 4 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் அவர் வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ அந்த தண்ணி அந்த ஊரில் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு ரீசன்னாலையும் சில பயங்கள்னாலையும் அந்த ஊர்லேருந்து மக்கள்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க. ஆனால் தனி ஒரு ஆளாக வாழ்ந்த இவருடைய கதை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குதுங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.